0: அடுத்து லலிதா திரிசதி, பாடியவர் சிவானந்த விஜயலட்சுமி.
1: குங்குமவிலேபன அழிக சும்பி கஸ்தூரி.

லக்ஷகோட்யண்ட நாயிகா லக்ஷ்யார்த்த லக்ஷணாகம்யா லப்த காமலதா தனு லலாமராஜ தளிகா லம்பமுக்தா லதாஞ்சிதா லம்போதர பிரசூர்லப்யா லஜ்ஜாத்யா.

ஹரியங்கவி நகுதய ஹரிகோபாருணாம் சுகா லகாரார்த்த லதா பூஜ்ய.

0: ஹிமவத்கங்கா, பிரேம்கார அர்ணவ கௌஸ்துபா, பிரேம்கார மந்திர சர்வஸ்வேம்கார பரசௌக்கத.
1: நிகழ்ச்சியில் அடுத்து சதாபாலரூபாபி, பாடியவர் எஸ் ராஜேஸ்வரன்.

நேர்களே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நிகழ்ச்சிகளில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திரு கழுகுன்றம் சசி எழில்மணி. நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 3 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 8 2026 ஆகஸ்ட் மாதம் 25 செவ்வாய்க்கிழமை பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் காலை 5:59:45. இப்போது இனியும் மற்ற அலைவரிசைகள் 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே பிரமிளா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 6:01.
2: அருள்மணி மாலை.
1: இன்று நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் நலம் பெறட்டும். வாழ்த்துக்களோடு இன்றைய நாளை இனிமையாக தொடங்குவோம். உங்களோடு நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் இணைந்து கேட்க இருப்பது அருள்மணி மாலை. முதலில் சுதா ரகுநாதன் பாடியிருக்கும் பாடல்.

அருள் மணிமாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:05. இனி டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:16. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.1 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. இன்னைக்கு வீரமணி பாடியிருக்கும் பாடல்

6:32 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது அருள்மணி மாலை கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருள்மணி மாலையில் இனி பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது

0: சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கொடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ANPR கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தென் 2 டிரைவர்ஸ் ரைடர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்லா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்லா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்லா அவர் மொபைல் போன்ல அது சலான் வித் என்ன ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்லா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ANPR கேமராஸ் மூலியமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை

முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சின்னசமுத்திரம் அருகே லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம் பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதையிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:55, 48 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இனி என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. காலை 7 வணக்கம் தமிழ்நாடு. இன்றைய வணக்கம் தமிழ்நாட்டில் தேசிய கண்தான இருவார கொண்டாட்டம், அதனோடு காலை நேர முக்கிய நிகழ்வுகள் மற்றும் ஃபேஸ்புக்கான கேள்வி. வணக்கம் தமிழ்நாட கேட்க மறந்துடாதீங்க. எட்டு மணிக்கு உங்கள் விருப்பம், 9 கலக்கல் அரங்கம், 10 என் கேள்விக்கென்ன பதில், 11 என்றும் நினைவுகளில் சௌகார் ஜானகி, திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி அவர்களுக்கு அஞ்சலி. 12 ரெட்ரோ நேரம், 1 பாடல் உங்கள் சாய்ஸ், 2 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இன்று பிரதம மந்திரி மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம் குறித்து கேட்டறியலாம். 3 வர்ணஜாலம், 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 பூந்தென்றல், 6 பக்தி மாலை. என் விருப்பம், 7 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

வழங்குபவர் பி சரவணன். ஏழு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். மாலை 6 மணிக்கு நீ கோரினாள், 9 மணிக்கு மாலை 8 மணிக்கு நீ கோரினாள், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இன்றைய நிகழ்ச்சிகளை வித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 7 மணி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடுல உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்க இருப்பது வணக்கம் தமிழ்நாடு. குளுகுளு சூழ்நிலை, இதமான காற்று, கையில் சூடான காஃபி, இதோட உங்களுக்காக இனிமையான பாடல்கள், நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரே இன்னைக்கு நாள் பூரா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான் போங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க. முதல்ல உங்களுக்காக இன்றைய தேசிய கண்தான இருவார கொண்டாட்டம் உரை.
5: நாம் வாழும் காலத்தில் நம்மால் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவிகளில் ஒன்று என்ன தெரியுமா? நாம் இல்லாத பிறகும் இன்னொருவரின் வாழ்க்கையில் ஒளியை விட்டு செல்லுவது. நம் கண்கள் நமக்கு இந்த அழகான உலகத்தை பார்க்க உதவுகின்றன. ஆனால் நாம் மறைந்த பிறகும் அந்த கண்கள் இன்னொருவருக்கு இந்த உலகத்தை காணும் வாய்ப்பை தர முடியும். அத்தகைய உன்னதமான கண்தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை தேசிய கண்தான

0: இரு வார காலம் கடைபிடிக்கப்படுகிறது. செப்டம்பர் 8 தேசிய கண்கொடை நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கண்கொடை சிறப்புகள் பற்றிய பொதுக்கூட்டம், கருத்தரங்குகள், முகாம்கள் ஆகியவை நடத்தப்படுவதோடு பொதுமக்களுக்கு கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஊக்கம் தரும் வகையிலும் இந்திய அரசு சார்பில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. உலகம் முழுவதும் 3,70,00,000 பார்வையற்றோர் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 75% பார்வை இழப்பை நம்மால் தடுக்க முடியும். ஆனால் போதிய கண்தானம் செய்வோர்கள் இல்லாததால் இந்த சதவிகிதத்தை குறைக்க முடியவில்லை என ஆய்வறிக்கை கூறுகிறது. ஒருவர் தானம் செய்யும் கண்கள் மூலம் இருவருக்கு பார்வை கிடைக்கும். இது சமூகத்தின் மீதுள்ள மனிதநேய பொறுப்பை காட்டுகிறது. யாரெல்லாம் கண்தானம் செய்யலாம்? இதற்கு வயது மற்றும் பாலின வரம்பு கிடையாது. கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களும் மூக்கு கண்ணாடி அணிபவர்களும் தானம் செய்யலாம். இறந்த 6 மணி நேரத்திற்குள் கண்களை பெற வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கண் வங்கி அல்லது மருத்துவமனைகளில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து உறுதிமொழி அட்டையை பெறலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் தனது விருப்பத்தை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். இறப்பு நிகழ்ந்தவுடன் அருகில் உள்ள கண் வங்கிக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். நேயர்களே, நம் கண்கள் நமக்கு உலகத்தை காட்டின. நாம் மறைந்த பிறகு அதே கண்கள் இன்னொருவருக்கு உலகத்தை காட்டட்டும். கண்தானம் செய்வோம். இருளில் இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம்.
1: தேசிய கண்தான இருவார கொண்டாட்ட உரை எழுதி வழங்கியவர் ஆர்.ஜே. ராமலட்சுமி.

ரெக்கா படத்துக்காக நந்தினி ஸ்ரீகர் பாடின பாடல் கேட்டீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. 7:14 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், பண்பலை நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா வந்துதான் போகும். பிரச்சனை கஷ்டம் இல்லாத வாழ்க்கைங்கிறது என்னங்க இருக்கு? ஆனா இந்த நிமிஷங்கிறது நமக்கு நிஜம் இல்லையா? அதை மட்டுமே நம்ம வந்து மனசில் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக என்றைக்கும் நீங்கள் அதே மன நிறைவோடு வாழணும் அப்படின்னாதான் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கு சுகமாக இருக்கும். இல்லை சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்க இருப்பது செய்திகள். இன்னும் ஒரு சில நொடிகளில் உங்களுக்காக செய்திகள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை

0: பெண்கள் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டை சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டை நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியா மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகனைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஃபெலோ கலி இங்கே காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதாத்தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த அவார்டா மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறேன். ஒரு டீச்சரா இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா நோ. ஸோ இந்த டைம்ல அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்

வர்த்தகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியானோ கருன்யாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: பிரபாகரன், நான் இன்னைக்கு மத்திய அரசோட பசுமை ஆற்றல் திட்டங்கள் பத்தி படிச்சேன், ஆனா சரியா புரியல, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா?
1: தெரியும் கௌதம், நிச்சயமா. மத்திய அரசு இந்தியா வந்து தொடர்ச்சியான கிளீன் எனர்ஜி சக்தியான நாடாக மாற்ற பல திட்டங்களை செயல்படுத்துது. அதுல வந்து நான் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி சொல்றேன். பிஎம் சூர்யாகர், அதாவது வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல் அமைச்சு மின்சார செலவை குறைச்சு பசுமை ஆற்றலை ஊக்குவித்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கான மின்சார சேமிப்பு என்பது இந்த திட்டத்தின் முக்கியமான ஒரு அங்கம்.
0: அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த திட்டம். இது அமைக்கணும்னா பணம் செலவாகும் இல்லையா?
1: அதுக்கு தான் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க.
0: அப்ப கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
2: மக்கள் பயன்பெற மத்திய அரசின் பசுமை ஆற்றல் திட்டங்கள்.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:30.
4: Work from home, high salary, ஒரு கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். தமிழ்நாடு கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை இணைந்து கேட்டுட்டு இருக்கிறது வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா, கண்ணில் உள்ள எந்த பகுதியை மட்டும் எடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பொருத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்ல நான் கேள்வி கொடுத்துருக்கேன், நீங்க பதில்களை அங்க கொடுக்கலாம். 7:45 நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பதில்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் படிச்சிருவேன். ஸோ உங்க பதில்களை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். கேள்வி இன்னொரு முறை சொல்லிடுறேன். கண்ணில் உள்ள எந்த பகுதியை மட்டும் எடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பொருத்துகிறார்கள்? கண்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம். இயற்கையில அது இழந்தவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, நம்ம பார்த்த இந்த உலகத்தை ரசிச்ச, மகிழ்ந்த, அனுபவிச்ச எல்லா இன்பத்தையும் இன்னொருத்தருக்கு அது கிடைக்கணும், இல்லாதவங்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்கள் பார்த்ததை, ரசித்ததை, பெற்ற இன்பம் அத்தனையும் இன்னொருத்தருக்கு நம்மளால கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளிபெற வைக்க முடியும். அது கண்தானம் செய்ததுனால சாத்தியமாகும். நாம இழ

இல்லாத அந்த நேரத்துல கூட நம்மளுடைய கண்கள் அவங்களுக்கு ஒளியா ஒரு வழி துணையா நிச்சயமா இருக்கும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு.

வைசன் காலமாடன் படத்துக்காக நிவாஸ் கே பிரசன்னா இசையில் சின்மயி விஜய் ஏசுதாஸ் பாடின பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நம்ம கொடுத்துருந்த கேள்வி, பார்வை இழந்தவர்களுக்கு கண்ணில் உள்ள எந்த பகுதியை எடுத்து பொருத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான். இதுக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், 7:45 இந்த நிமிஷத்துக்குள்ளே பதிவு போட்டுருங்க. அந்த பதிவுகளை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக ஆவலாக காத்துட்ருக்கேன். கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், பண்பலை நேர்கள் இணைந்து கேட்டுட்ருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3. இது வணக்கம் தமிழ்நாடு. இனி உங்களுக்காக அடுத்த பாடல் இட்லி கடை படத்திலிருந்து.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பாடல் கேட்டீங்க. இட்லி கடை படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசாமி பாடியிருக்கும் பாடலுக்கு பாடல் வரிகள் ராஜமுருகன்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது. வணக்கம் தமிழ்நாடு, கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: तो
1: है
2: ऐसा बोलो ना
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
3: क्यों छोटे साहब वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கான கேள்வி ஃபேஸ்புக்ல என்ன கொடுத்துருந்தோன்னா, கண்ணில் உள்ள எந்த பகுதியை மட்டும் எடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பொருத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் பதில். தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவிடலாம். நிறைய பேர் சரியான பதிலை கொடுத்துட்டே வந்துட்டே இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். கண்ணில் உள்ள கார்னியா என்ற கருவிழியை மட்டும் எடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பொருத்துகிறார்கள். அதுதான், ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா 4-6 மணி நேரத்துக்குள்ள அந்த கண்கள் தானம் செய்யப்பட வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் கண் வங்கியை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வந்து கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணை முழுமையாக எடுத்து வைக்கிறதுல இந்த கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா அப்படிங்கிற கருவிழியை மட்டும் எடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பொருத்துறாங்க. ஒருத்தர் கொடுத்தா கண் தானம்.

பாட்டில் ராதா படத்துக்காக வைக்கம் விஜயலட்சுமி பாடின பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இப்போ நம்ம ஃபேஸ்புக்ல கொடுத்திருந்த கேள்விக்கான சரியான பதிலை நம்ம நேயர்கள் கொடுத்துருக்காங்க. கார்னியாங்கிற கருவெளியை மட்டும் எடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பொருத்துவாங்க அப்படின்னு பிரமீளா தமிழ் செல்வன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அள்ளி நகரத்திலிருந்து எஸ் மகாதேவன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. ஆர்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி வளங்கைமான், ஆட்டோ துரை, கீதா ராஜகோபாலன், அடுத்ததா மாலினி தேவி அருணாச்சலம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் செல்வகிருஷ்ணன் அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. காஞ்சிபுரத்திலிருந்து கார்னியா அப்படின்னு ஜெயவேல் அவங்க கொடுத்துருக்காங்க கல்லாத்தூர்லேருந்து. அடுத்ததா சிவன், அருண், பிரபாகரன், ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா வணக்கம் சொல்லியிருக்காரு. புது கேசவரம்

வஜ்ரவேலு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் புரசை வாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. வீரதுரை அரியலூர்லேருந்து சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. கொருக்குப்பேட்டையிலேருந்து முத்துமாரி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி சரியான பதிலை போட்டிருக்காரு. நடராஜன் சுப்பையா புண்ணியமேடு வன்னை கணேசன் பாபு அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சோமங்கலத்திலிருந்து மூர்த்தி ஆனந்தன் இவங்க எல்லாம் மிக சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. மயிலையிலேருந்து பட்டாபியும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. நாகூர்லேருந்து யூசுப் மாலிம் அவர் ஹரிஹரன் கொடுத்துருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டு பாக்கத்திலிருந்து முருகேசன் அடைக்களம் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததா சுரேஷ், மற்றவரை உலகத்தை பார்க்க வைக்க நாம் கண்டு

ராஜேஸ்வரி, சோமங்கலத்திலிருந்து மூர்த்தி, ஆனந்தன், இவங்க எல்லாம் மிக சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. மயிலையிலேருந்து பட்டாபியும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. நாகூர்லேருந்து யூசுப் மாலிம், அவர் ஹரிஹரன் கொடுத்துருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டு பாக்கத்துலேருந்து முருகேசன் அடைக்கலம், அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததா சுரேஷ், மற்றவரை உலகத்தை பார்க்க வைக்க நாம் கண்தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு அதை வலியுறுத்தியிருக்காரு, பதில் போடல. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கார்த்திக் சோழா இவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆரணி பாப்பம் பாடி ஆண்டாள் தேவமணி, அவங்க சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. ஏழுக்கிணறுலேருந்து அபுதாகிர், அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நிறைய நேயர்கள் ரொம்ப சரியான பதிலை கொடுத்துட்டே வந்துட்டுருக்கீங்க. செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, இவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்கீங்க. வைத்தியநாதன் சரியான பதில் கொடுத்துருக்காரு. ஹரிராம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். கண்ணிலிருந்து நம்ம முழுமையாக கண்ணை மட்டும் எடுத்து வைக்கிறதுல கார்னியாங்கிற கருவெளியை மட்டும் எடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பொருத்துறாங்க அப்படிங்கிறது தான் மிக சரியான பதில். பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: தக் லைஃப் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. ஏஆர் ரஹ்மானோட இசையில் கார்த்திக் நேதாவோட பாடல் வரிகளை பாடியிருக்காங்க சாருலதா மணி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் தமிழ்நாடு. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டது வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிலையத்தில் நேரம் 8 மணி. கடிதமழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: அம்நேயர்களே, கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலியில் ஒளி உலாவரும் நேரம் இது. உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோ. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ உங்கள் விருப்பத்தில் வரும் முதல் பாடல். இது மாமன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது ஸ்வேதா மோகன் பாடிய பாடல். ஹேஷம் அப்துல் வாகப் அவருடைய இசையில, விவேக்கோட கற்பனையில வரும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள். கரூர் தாந்தோன்றிமலை, ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிரிஷ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி, சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணிய சூர்யா, சென்னை சூளைமேடு பழனிவேல், தலை ஞாயிறு ராஜா முகமது, அரங்கண்ட நல்லூர் நாராயணன், நாமக்கல் மணி, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித் ஆகியோரின் விருப்பத்தில்

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் லப்பர் பந்து. இந்த படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடிய பாடல். உடன் பாடியிருக்கிறார் கே சிவாங்கி. மோகன்ராஜன் கற்பனையில் சியான் ரோல்டன் இசையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி தர்மல் நகர் ஜோசப், ஜசிந்தா, ஜெனிஷா, ஜெயன், எடிட்டா, பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ ஆகியோரின் விருப்பத்தில் இதோ சில்லாஞ்சிருக்கியே.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பத்தில் இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை உங்களுடைய இனிமையான பெயர்களோடு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கலரி. இந்த படத்திலிருந்து கேட்க போறோம். ஹரிஹரன் மற்றும் MM மோனிஷா பாடிய பாடல் இது. விவி பிரசன்னாவோட இசையில தினேஷ் கிருஷ்ணமூர்த்தி இயற்றிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள். தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டி

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள்: ஜமாலியா ஹவுசிங் போன் ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபு, பர்வின் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சானா, தஸ்பியா கௌசர், நாஃபிசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோட் ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், திருமழேசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி, ஆனந்தி ஜெயந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித் குமார், மயிலாப்பூர் ஆனந்தி, படைப்பை கரசங்கலிருந்து வி தியாகராஜன் ஆகியோரின் விருப்பத்தில் இது கோட் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து விருஷா பாலுவுடன் இணைந்து பாடிய பாடலுக்கு கற்பனை கங்கை அமரன். கேட்போமா இந்த பாடலை?

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் மாஸ்க் படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். அந்தோனிதாசன் மற்றும் சுபாலாட்சி பாடிய பாடலுக்கு இசை ஜீவி பிரகாஷ்குமார், கற்பனை கருமாத்தூர் மணிமாறன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் ஆரணி, பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயால், குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துர்வா ரவிக்குமார், திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராம், அந்தோனி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்ரன் கோட்டை மணி, பாப்பாங்குடியிலிருந்து கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி கே கோபால் சிங் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல்

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலூன் வழி இணைந்திருக்கிறதையும் வாழ்த்துக்களையும் திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், ஏழுக்கிணறு தேவா, புரசிவாக்கம் சவுந்தரராஜன், கே

0: எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஏர்வாஞ்சேரியிலேருந்து ஷாகுல் அமித் ஸ்ரீராமுலு அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எஃப்எம்பி மணிமாறன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பாரி வல்லல் அவர் வந்து அமிர்தராயன் கோட்டையிலிருந்து, அண்ட் டிநகர்லேருந்து ரங்கராஜன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, டிநகர்லேருந்து ரமா ரவி, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், முகமது மியான், மதுரா குளத்தூர்லேருந்து பாலு, திருப்பியுமே பெங்களூர் குப்பநத்தம் ராமு இவங்கெல்லாம் வாழ்த்துக்கிட சொல்லியிருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன், ஆரணி பாப்பாம்பட்டியிலிருந்து ஆண்டாள் தேவமணி, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து சபரி மனோஜ், வீர ராகவன் இவங்கெல்லாமும் வாழ்த்துக்களையும் பாடல்கள்லாம் நல்லா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் இவங்கெல்லாம் அழகான காலை வணக்கத்தோடு அப்படி ஒரு ஸ்டில்லும் அனுப்பிச்சிருக்காங்க. ரவிச்சந்திரன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமத் அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 8:30.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

இனி உங்கள் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் சீமராஜா. இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். சியான் ரோல்டன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். டி இமான் இசையில் யுகபாரதியின் கற்பனையில் வரும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலத்தி, புரசுவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கர குப்பம், பூமொழி கஜேந்திரன் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ சீமராஜா திரைப்பட பாடல்.

கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தாதா படத்திற்காக கேட்டு ரசிக்கப் போறோம். சத்யநாராயணன் பாடிய பாடல் இது. ஜென் மார்டின் இசையில் விஷ்ணு ஏதவன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் புழல் ஓம் பிரகாஷ், நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டகவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது மொய்தீன், ரகமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமணம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் தாதா படத்திலிருந்து.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வாரிசு படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது அனிருத் மற்றும் ஜுனிதா காந்தி பாடிய பாடல் தமன் எஸ் இசையில். விவேக்கின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரான், நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், திருமணிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை ஸ்வரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பரையம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ ஜிமிக்கி பொண்ணு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: இசையோடு இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிலையத்தில் நேரம் 8:45. இங்க பாத்தீங்க அப்படின்னா, ரமணி ரமேஷ் சிதம்பரத்திலிருந்து, காரைக்குடியிலிருந்து கிருஷ்ணகுமார் சுரேஷ் அவங்க வாழைப்பந்தல் இருந்து, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அண்ட் பிரகாஷ் அவங்க டிபிஎஸ், ஷேகா ஆனாங்கூர்லேருந்து, சுலை ரீஜா மனோகரன், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் இவங்கெல்லாம் இணைந்திருக்கிறதாவும் பாடல்கள்லாம் நல்லா இருக்கணும் மெசேஜ் போட்டிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஹாரி ஜெயராஜோட இசையில் வரக்கூடிய இந்த பாடல் பால்தபா. அவர் பாடிய பாடலுக்கு கற்பனையும் பால்தபா தான். வரக்கூடிய இந்த பாடல் பிரதர் படத்திற்காக வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனா, ஸ்ரீஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய் தருணா, ஸ்ரீதர்ஷன், மாதவரம், வாவூசை தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், மயிலாப்பூர், பட்டாபி, ரவி, மாலதி, ஷேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன் ஆகியோரின் விருப்பத்தில் இது பிரதர் திரைப்பட பாடல்.
2: மாமா, நீ அசி
3: என்னடா திட்டியா?
2: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

இசையோடு இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பத்தில் வரக்கூடிய நிறைவான பாடல் தர்பார் படத்திற்காக கேட்டு ரசிக்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், கற்பனை விவேக். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் ஆவடி திருவிழஞ்சியம் பாக்கம் சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர், இசை

அன்பன் இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக், டிநகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேலச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா ஆகியோரின் விருப்பத்தில்

0: சும்மா
1: புதுகேசவரம் வஜ்ரவேலு, ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீ புகழினி, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, சோமங்கலம் சடகோபன், எம் ரவிச்சந்திரன், அலிவளம் கோகுல் ரவி, இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை பூந்தண்டலம் புண்ணியக்குடி, உடையாத்தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், சண்முகம் சுந்தரம், இவங்கெல்லாம் வந்து விவத் பாரதியோட இணைந்திருக்கிறோம், பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இவங்கெல்லாமும் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாமும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இதுவரை நேயர்கள் கேட்டது

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 9:30. நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். இன்றைய கலக்கல் அரங்கம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்கால விளையாட்டு நிறைய இருக்குங்க, அது சார்ந்த சொற்கள் உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு அது என்ன விளையாட்டு அப்படின்னு நீங்கள் ரொம்ப விளையாட்டா கலக்கல் அரங்கத்தில் கடுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், நிகழ்ச்சியில பங்கேற்க காத்திருக்கும் முதல் அழைப்பாளர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: நல்லா இருக்கும். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன், பேரளம்.
1: பேரளம் செந்தில் கண்ணன் சார், நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு வந்துடணும், ஓகேவா? இந்த விளையாட்டுல பாத்தீங்க அப்படின்னா மரத்துடைய உலர்ந்த ஒரு பாகம் இருக்கு. அடுத்த குறிப்பு பாத்தீங்கன்னா முடிவு, இதை குறிக்கக்கூடிய வேறொரு சொல்லும் இதுல இருக்கு. ஆமா ஆமா, முடிவு, ஓகேவா? கண்ணத்துடன் தொடர்புடைய ஒன்றும் இதுல இருக்கு. கண்ணம். அண்டை தீவு நாட்டுல உள்ள ஒரு காட்டோட பெயர் இதுல இருக்கு. வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ, வணக்கம் மேம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ரதி பேசுறோம்.
1: ரதி சொல்லுங்க.
4: பல்லாங்குழி
1: எப்படி சொல்றீங்க? ரொம்ப ஈஸிங்க இது. மரத்தின் உலர்ந்த ஒரு பாகம் இதுல இருக்கு, முடிவு, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு, கண்ணத்துடன் தொடர்புடைய ஒன்றும் இதுல இருக்கு, அண்டை தீவு இந்த தீவு நாட்டுல உள்ள ஒரு காட்டோடைய பெயரும் இதுல இருக்கு. அது என்ன அப்படிங்கறத யார் கண்டுபிடிக்கிறா? வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க நிகழ்ச்சியில வந்துட்டீங்க, பேசலாமா? நேயர்களே, நீங்கள் நிகழ்ச்சியில் வந்துட்டீங்கன்னா பேசணும், அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒரு பாடல் கேட்டுடலாமா? வரக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர புருஷன், இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போகிறோம். சித்ரா பாடிய பாடல் இது, சிற்பியின் இசையில்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். ஆஹா, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க? வணக்கம்,
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன் சார், ஏன் இவ்வளவு தயக்கம் சொல்லுங்க. ஆன்சர் கேட்டுட்டு இருந்திருப்பீங்களே, முதல் கேள்வி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு.
1: அது வந்து மகம் உழந்த பகுதினா விருது மேடம்.

0: விறகு. ஆ சரி, ஆ அது விறகு வேற மாதிரியும் சொல்லுவோம். சரி அடுத்து அடுத்துக்கு வாங்க. ஆ கன்னத்தோடு தொடர்புடைய சொல் ஏதாவது கிடைச்சதா? பல்லாங்குழிக்கு தாண்ட மாட்டேன்றீங்க நீங்க இல்லையா? சரி ஓகே, அடுத்த நேயர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ விறகு அப்படின்ற ஒரு ஒரு இதை அவர் கொடுத்துட்டாரு, ஆனா அதையும் வேற மாதிரி சொல்லலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம். ரேடியோ வால்யூமா ஃபுல்லா நிறுத்திடுங்க, கம்மி பண்ண வேணாம், நிறுத்திடுங்க. சொல்லுங்க. என்னங்க கேரம்போர்டா? பழங்காலத்திலேயே கேரம்போர்டெலாம் நீங்கள் வச்சு விளையாடி இருக்கீங்களா? நான் பழங்கால விளையாட்டு சொல்லிட்டுருக்கேன். நன்றி. வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: குட் மார்னிங். காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
2: ஹலோ
0: சொல்லுங்க. ரங்கராஜன் சார் நல்லா கேட்குது எனக்கு.
2: ஓகே ஓகே, தேவையான பேசுகிறேன். தாயக்கட்டை.
0: தாயக்கட்டை, சூப்பர். இப்போ சொல்லுங்க, மரத்தோட அந்த உலர்ந்த ஒரு பாகம்.
2: கட்டை.
0: முடிவு. இதை குறிக்கக்கூடிய வேறொரு சொல் கடை. முதல் இடை கடைன்னு சொல்லுவோம். கடை கன்னத்துடன் தொடர்புடைய ஒன்று. கன்னத்தோடு. தாடை, சூப்பர். அண்டை தீவு நாட்டில் உள்ள ஒரு காட்டுடைய பெயர் இதுல உள்ளது. அண்டை தீவுல உள்ள ஒரு காட்டுடைய பெயர். இலங்கை. இலங்கை முல்லை தீவு அப்படின்னு சொல்லக்கூடியது. நன்றி. வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். சொல்லுங்க. பல்லாங்குழிக்கு போறீங்க? அவரு அதுக்குதான் சொல்லிட்டாரு, கன்னத்தோடு தொடர்புடையது தாயக்கட்டையில இருக்கக்கூடிய தாடைன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே ஐயா, நன்றி.
2: நன்றி.
0: ரொம்ப ஈஸியாக இதை கண்டுபிடிக்கலாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952080853, மற்றொரு எண் 2838987171. வாங்க. வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: மேம் வணக்கம். சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி. எனக்கான அடுத்த கேள்வி, தாயக்கட்டை சொல்லிட்டாங்க.
0: இல்ல தாயக்கட்டை சொல்லிட்டாங்க, அதுல இன்னும் ஒரு விடை இருக்கு, அது சொல்லுங்க.
3: தாடை இருக்கு, தொடர்புடையது.
0: அதுல ஓகே, அந்த இது கேட்டேன், ஒரு காட்டோட பெயரும் இதுல இருக்குன்னு. இலங்கையில அந்த முல்லைத்தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது
3: இருக்குன்னு. இலங்கையில முல்லைத்தீவுல இருக்கிற இடத்தோட பேர் இருக்கா?
0: இதுதான் காடுன்னு சொல்லிட்டேனே. இலங்கை முல்லைத்தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த காட்டோட பெயரை நீங்க சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டேன்.
3: தாய், தாய்.
0: நன்றி. அதை நானே சொல்லிடுறேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முல்லைத்தீவில் கயட்டை காடும் கற்பூர புல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கயட்டை காடு அப்படிங்கிறது தான் நான் அதில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு குட் சொல்லிக்கிங்க. ரைட், ஓகே. இப்போது தாயக்கட்டை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். சொக்கட்டான் சோழி விளையாட்டு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடியது இது. நம்ம வந்து அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா எப்படா இந்த 12 விழும் அப்படின்லாம் காத்துக்கிட்டு இருப்போம் இல்லை? ரைட், ஓகே. இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பெரியண்ணா, இந்த படத்துலேருந்து நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். வரக்கூடிய இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியது. பரணியின் இசையில், வாசன் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுக்கிட்டு அப்படி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு நல்லா கேக்குதுங்க. வராங்க, ஆனா என்ன பண்ணிடுறாங்கன்னா ரேடியோல வால்யூம் வச்சுக்கிட்டு இங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கஷ்டங்க ரொம்ப. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும்.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில பழங்கால விளையாட்டுகளை கொடுத்து உங்களை அப்படி கண்டுபிடிக்க சொல்றோம். கண்டுபிடிச்சிட்டீங்க.

0: அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2952 0853 மற்றொரு எண் 2838 9871. வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் வந்துட்டீங்க, பேசலாமா? வணக்கம். அவங்க யாரோ பாருங்களேன், வந்துட்டு இரும்பி காமிச்சிட்டு போகிறாங்க. சரி, அடுத்த குறிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உடல் உறுப்புகளில் ஒன்று இதில் இருக்குங்க. உடல் உறுப்புகளில் ஒன்று இதில் இருக்குது. முக்கணிகளில் ஒன்றும் இதில் இருக்குது. முக்கணிகளில் ஒன்றும் இதில் இருக்குது. சொத்து இருந்தால் இதுவும் இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒன்று இருந்தால் இது கண்டிப்பாக இருக்கும். தன்னை தற்காத்து கொள்ள அடுத்தவர் மீது சில பேர் இதை சுமத்திடுவாங்க, அதுவும் இதில் இருக்குது. மனை நிலம் இதையெல்லாம் வந்து எத்தனை சென்ட்டு எத்தனை ஏக்கர்னு கேட்போம் இல்லையா, இது வந்து வட்ட வழக்கு சொல்லாவும் ஒரு சில இடங்கள்ல மாறுது. என்னவா இருக்கும்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: நான் பேர்ல இருந்து பிரமீலா
0: பேசுறேன். பிரமீலா மேடம், உங்களுக்கு லைன் தெளிவா இருக்கா?
1: சொல்லுங்க.
0: உடல் உறுப்புகள்ல ஒன்று
1: பல்,
0: முக்கணிகள்ல ஒன்று
1: பலா,
0: சொத்து இருந்தா இதுவும் இருக்கும்.
1: பல்லுல சொத்தை இருந்தா அதுவா
0: மேடம்? சொத்து சொத்து மேடம், சொத்தை இல்ல சொத்து மேடம், ப்ராப்பர்ட்டின்னு சொன்னனே.
1: பங்கு,
0: பங்கு, ரைட், ஓகே. தன்னை தற்காத்து கொள்ள அடுத்தவங்க மீது சில பேர் இதை சுமத்திடுவாங்க. பழி, ரைட். மலை நிலம் இதெல்லாம் எத்தனை சென்ட் அப்படின்னு கேட்கக்கூடிய மாதிரி அந்த வட்டார வழக்குல ஒண்ணு சொன்னேன். குழி, ஆமா. எத்தனை குழி இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. சூப்பர் மேடம், நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி,
0: நன்றி. பல்லாங்குழிங்க, இந்த சேமிப்பின் வழி வரக்கூடிய பொருளாதார வசதி மனதையும் வீட்டையும் வளமாக்கும் அப்படின்னு பாடம் புகட்டக்கூடியது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாங்குழியை வந்து பெண்களுக்கு சீர்வரிசைகளாக கூட கொடுத்துருக்காங்களாம். தாயக்கட்டை கண்டுபிடிச்சிட்டோம், பல்லாங்குழி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. வரக்கூடிய நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
2: சசிகுமார் பேசுகிறேன்
0: மேடம். சசிகுமார், போலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: நாட்டியத்தோடும் இலக்கணத்தோடும் தொடர்புடையது. ஆமா, அடுத்தது கடையேழு வள்ளல்கள் ஒருவரோடு தொடர்புடைய ஒன்று இது இருக்கு, இதுல இருக்கு. சரி, ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. அம்மா வந்தோடனேவே அவர் தெரியல மேடம் அப்படின்ட்டு போயிட்டாரு. ரைட், நாட்டியத்தோடும் இலக்கணத்தோடும் தொடர்புடையது இந்த விளையாட்டில் இருக்கு. வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. என்னமோ நேயர்கள் வராங்க, ஆனால் பேச தான் தயங்குறாங்க. யார் வராங்க அடுத்தது? வாங்க, வணக்கம். சரி, நாட்டியத்தோடும் இலக்கணத்தோடும் தொடர்புடைய ஒன்று இந்த விளையாட்டில் இருக்குங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருவருக்கு தொடர்புடைய ஒன்று இதில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வடமொழியில் அப்படி யோசிச்சுக்கணும். காற்றோடு தொடர்புடையது ஒன்று அது, அதுவும் இதில் இருக்குது. வியாபாரிகளிடம் நாம் எதிர்பார்ப்பது அப்படிங்கிற ஒன்றும் இதில் இருக்குது. மொத்தத்தில் இந்த சொல்லை கண்டுபிடிச்சிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் திருப்பி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை உங்களுக்கு கிடைச்சிரும். வாங்க, வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. நாட்டியத்தோடும் இலக்கணத்தோடும் தொடர்புடையது பதம், பரந்த நாட்டியத்துல பதம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். கடையேழு வள்ளல்கள் ஒருவரோடு தொடர்புடைய ஒன்று ரதம். சூப்பர் மேடம். காற்றோடு தொடர்புடையது
3: தரம் வருமா
0: மேடம்? காற்றோடு தொடர்புடையது எப்படி தரம்? வியாபாரிகளிடம் நாம் எதிர்பார்ப்பது தரம். காற்றோடு தொடர்புடையது நம்ம ரொம்ப ஈஸி, மரம். மரம் இருந்தா தான் காத்து வீசும்.
3: இன்னொன்னு கேட்டீங்களே,
0: நான் நாலுதான் கேட்டேன். நன்றி மேடம். ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு குறிப்பு கூட கேட்டீங்களே அப்படிங்கிறாங்க. பரம பதம்ங்க, அதாவது பாத்தீங்க அப்படின்னா நாட்டியத்தோடும் இலக்கணத்தோடும் தொடர்புடையது அப்படிங்கறத அழகா கண்டுபிடிச்சாங்க. கடையேழு வள்ளல்கள் ஒருவரோடு தொடர்புடையது அப்படிங்கறது நம்ம தேர் அப்படின்னு சொல்லுவோம். இருப்பினும் ரதம் அப்படின்னு நம்ம வடமொழியில சொல்லுவோம் இல்லையா. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படிங்கறதுக்காக தான் அதை கொடுத்தோம் நம்ம. காற்றோடு தொடர்புடையது மரம், வியாபாரி

களிடம் நம்ம எதிர்பார்ப்பது தரம் அப்படிங்கிறது. தரம் அப்படிங்கிறது நிரந்தரம் அப்படின்னு கூட சொல்லுவோம். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது சகஜங்க தாங்க. அதுதான் இந்த பரமபதத்தில் பாம்பும் ஏனியும் மேலையும் கீழையுமா காட்டும். இன்பம் வரும்போது அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறோமோ, துன்பம் வரும்போது அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத தாங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய பாடல் ஐ லவ் இந்தியா, இந்த படத்திற்காக கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 9:30.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
1: தஞ்சாவூர்ல இருந்து வள்ளி.
0: தஞ்சாவூர்ல இருந்து வள்ளியம்மா, போலாமா?
1: சொல்லுங்க.
0: இந்த விளையாட்டோட முதல் எழுத்து மாற்றி பார்த்தால் ஒரு மலருடைய பெயர் வரும். தோண்டு கருவி அப்படிங்கிறது, இது தோண்டுவோம் இல்லையா, அந்த கருவியோட பெயர் கூட இதில் இருக்குமா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அச்சம் பயம் இதை குறிக்கக்கூடிய வேறொரு சொல்லும் இதில் இருக்கு. யோசிக்கலாமாம்மா. என்னம்மா?
1: அவ்வளோதான் குறிப்பா?
0: ஆமாம் மேம், இது ரொம்ப, இது வந்து மூன்றே எழுத்து. மூன்று எழுத்து, மூணு குறிப்பு. ரைட், ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை. நேயர்கள் வராங்க, ஆனால் ஏதோ பேச தயங்குறாங்க. நீங்க வந்தீங்கன்னா பேசினோம் நேயர்களே. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. திருநின்றவூர் கணபதி. சொல்லுங்க கணபதி.
2: மலருடைய பேர் வந்து கொஞ்சம் முல்லை வருமா?
0: சரி, முல்லை வந்தா வேற என்ன ஆன்சர் வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. ஏழுக்கிணற தேவா, மீரா, வெங்கட்ராமன், அடையாளம் பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, ஹசன் அலி ஷேக், அவர் வந்து அழகா வந்து அந்த பரமபதத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு இது கொடுத்துருக்காரு. மீரா, வெங்கட்ராமன், சுகுமார், பாபு முள்ளக்காடுலேருந்து, கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், பாபு முள்ளக்காடுலேருந்து, இந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரையும் கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. கமலாவரதன் காஞ்சிபுரத்துலேருந்து, புரசுவாக்கம் சவுந்தரராஜன், மாலினி தேவி அருணாச்சலம், சூளை ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, அப்பு ஐநாவரத்திலிருந்து, அவங்கள தொடர்ந்து கலை துரைராஜன், சுந்தர பெருமாள் கோவிலேருந்து கலை துரைராஜன், இவங்கள்லாம் வந்து நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து விடைகளையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏழுக்கிணறுலேருந்து அபுதாகிர், தசரதன், அவர் வந்து ஆரணி சங்கீதவாடி, தசரதன், ஆற்காடு, சாத்தூர் ரமேஷ், இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. குமார் தேவர், அவங்களோட மாலினி தேவி, அருணாச்சலம், இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம். சண்முக சுந்தரம், என்எம்பி நச்சுப்பிள்ளை, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, அவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு சில விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. யுக ராஜேஷ், அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, புது கேசவரம் வஜ்ரவேலு, ஆசிரியர் நகர் டீனா, ஸ்ரீ புகழினி, அன்வர்த்தி கான்பேட்டை, அருணகிரி, கீதா, இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க. வணக்கம்.
3: உற்சாகமான காலை வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
3: காலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோலை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், சொல்லுங்க, கேட்டிருப்பீங்களே.
3: தலைப்ப சொல்லுங்கம்மா.
0: இல்ல தலைப்பா, நான் விளையாடிக்கிட்டு இருக்கோம் கலக்கல் அரங்கத்துல.
3: விளையாட்டு சொல்லுங்க.

0: நீங்க கேட்கலையா? நான் ரொம்ப நேரம் ஆச்சு கேள்வி கேட்டு. கேட்டுட்டு வாங்க சார் இனிமேல். சரியா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆனா இனிமேல் அடுத்த தடவை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க சார். இந்த விளையாட்டோட முதல் எழுத்தை மாத்தி பார்த்தா ஒரு மலருடைய பெயர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா தோண்டு கருவி, இதோட பெயரும் இதுல இருக்கு. தோண்டு கருவி அப்படின்னு சொல்லுவோம், இந்த தோன்றத்துக்குன்னு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு, அது இதுல இருக்கு. அச்சம் பயம் இதை குறிக்கக்கூடிய வேறொரு சொல்லும் இதுல இருக்குங்க. சரி யோசிங்க சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
1: மல்லிகை.
0: ஆஹா, மல்லிகைனா இப்ப என்ன விளையாட்டு சொல்ல வரீங்க? மல்லிகையில மண்வெட்டி வருதா? சரி, ஓகே சார், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ்
2: பண்பலை.
0: இப்ப வந்து கிடைச்சிருச்சு, நம்ம சொல்ல போறோம் ஆன்சரை. சொல்லுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். சொல்றேன் கில்லி தாங்க அப்படி சரியான விடை அப்படிங்கிறது. இந்த கிட்டி புல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டியாலும் புல்லாலும் அடி வாங்கிய அந்த நாட்கள் வந்து தெருவில் தாண்டி செல்வோர் மீது பட்டு அந்த திட்டு வாங்கிய அனுபவத்தெல்லாம் நம்ம மறக்கவே முடியாதுங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஞாபகத்திறன் அப்படிங்கிறது மேம்படும். கூட்டல் பெருக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றும் கூட இது. பழங்கால கிரிக்கெட் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. கில்லி மாதிரி பண்ணீங்கல்ல அப்படின்னு வாங்கல்ல, அதைதான் நம்ம சொல்லிட்டோம். ரைட், ஓகே. இப்போ அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய மன்னர்கள் இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போகிறோம். டி.எல். மகாராஜன் சுஜாதா பாடிய பாடல், ஏ.ஆர். ரகுமான் இசையில், பழனி பாரதியின் கற்பனையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நம்ம பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோங்க. இடையிடையே பார்த்தீங்க அப்படின்னா நேயர்கள் கேம் ஷோவில் பங்கேற்று சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வந்தீங்கன்னா பேசினோங்க. அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். நேயர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. வாங்க. வணக்கம். கோபுரத்னம் சார் போலாம். இப்போதான் வரீங்கன்னா அப்போ நீங்கள் கேட்டுட்டு தான் சார் வரணும். அந்த மாதிரி ஏன்னா நிறைய நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா.
2: சரி சார்
1: நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை

0: வணக்கம். யாருங்க?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நலமா இருங்களாமா?
0: நலமா இருக்கும் சார். சார், முதல் குறிப்பு பாத்தீங்கன்னா அந்த இரட்டை சொற்களா வரும் சார். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா சட சட அப்படின்ற மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இரட்டை சொற்களாக சேர்ந்து வரக்கூடியது. இந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொண்டை கட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுவோம், தொண்டை இப்படி இருக்குது அப்படின்றது அப்படி சொல்லுவோம் நம்ம. அது இந்த விளையாட்டில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து வாகனம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்குங்க. மூன்றாவது குறிப்பு சாப்பாடு பரிமாறுறதுக்கு பயன்படக்கூடிய ஒன்று, சாப்பாடை பரிமாறுறதுக்காக பயன்படுத்துவோம், அதில் ஒன்று இதில் இருக்குங்க. ஒரு வகையான கல்லும் இந்த விளையாட்டில் இருக்குது, அது பயிற்சிக்கான ஒரு கல்லும் கூட. ஆமாம், யோசிப்போமா? நன்றி நன்றி. வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூளை ரீஜா, மனோகரன், ஹரிஹரன் இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பிரமீலா தமிழ்ச்செல்வன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கார்த்திக் சே வைத்தீஷ், மேலப்பேடு தயாளன், வீர ராகவன் அவங்க வந்து ஃபேஸ்புக் வீர ராகவன் அவங்க மாதவரத்திலிருந்து, புரசிவாக்கம் சவுந்தரராஜன், பாபு முல்லக்காட்லேருந்து, ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா அண்ட் மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா, மனோகரன், மாலினி தேவி, அருணாச்சலம், பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், ஹரிஹரன், வலங்கைமான், ஆட்டோ துரை, வைத்தியநாதன் இவங்க அம்மாப்பேட்டையிலேருந்து, கோபால்லேருந்து, சாம்பல்பட்டியிலிருந்து இவங்கெல்லாம் வந்து விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் வாழ்த்துக்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க, வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். விஜய் பல்லாவரத்துலேருந்தா? ஆ, சொல்லுங்க.
2: கரகர வண்டி.
0: கரகர வண்டி எப்படி சொல்றீங்க? போக்குவரத்து வாகனம் இதை குறிக்கும் சொல்
2: வண்டி.
0: கரண்டி, ரைட். ஓகே. சாப்பாடு பரிமாறுறதுக்கு வீட்டுல இல்ல ஒரு வகையான கல் மேடம். ஆமா, ஒரு வகையான கல் இந்த விளையாட்டுல இருக்குன்னு சொன்னேன். அது வந்து அது ஒரு மாதிரி தூக்கி எறிவாங்க பாத்தீங்களா, ஒரு அந்த அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு இது விளையாட்டு. நன்றி நன்றி மேடம், நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வாங்க சார், ஆன்சருக்கு வந்துருங்க.
3: அது வந்து வடின்னு சொல்லுவாங்களா?
0: என்னது சார்
3: வடி? வடி எது?
0: எது வடின்னு சொல்லுவாங்கன்றீங்க?
3: விளையாட்டு
0: இல்ல இல்ல, அது கரகர வண்டின்னு சொல்லிட்டாங்க விஜய். அவங்க பல்லாவரத்துல இருந்து கரகர வண்டின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு வகையான கல் இந்த விளையாட்டுல இருக்குன்னு சொன்ன, அது மட்டும் தான் சார் எனக்கு வேணும்.
3: கல் இருக்குங்களா?
0: கல். ஆமா ஆமா, அது பயிற்சி. அந்த பயிற்சிக்காக நம்ம அந்த கல்லை ஃபர்ஸ்ட் தூக்குவோம் சார். அது சார். நன்றி சார்.
3: நன்றி
0: நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: அந்த கல் கவன்.
0: கவன் யாருங்க?
4: அரியலூர் மாவட்டத்தில இருந்து ராஜாமணி வின்சென்ட் பேசுறேன்.
0: சூப்பர்மா, கவன் அப்படிங்கறதுமா நீங்க அதெல்லாம் பாத்துருப்பீங்க போல இருக்கு. என்ன?
4: பாத்துருக்கோம்,
0: நிறைய ஊர் சைடு, அதனால ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு கவன்.
4: நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றி நன்றி. ஆமாங்க, இந்த கவன் அப்படிங்கிறது க வ இன் மூணு சுழி இன் வரணும். நிறைய பேர் இங்கே ரெண்டு சுழி இன்ல பதிவு பண்ணியிருக்கீங்க. சரி, எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரகர வண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை சொற்களாக வரும்னு நான் சொன்னேன் இல்லையா. கரகர அப்படிங்கிறது போக்குவரத்து வாகனம் இதை குறிக்கக்கூடிய சொல் வண்டியும் கூட. சாப்பாடு பரிமாறுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று கரண்டி அப்படிங்கிறது. கவன் அப்படிங்கிற ஒரு கல் இந்த தூக்கி எறியறதுக்காகன்னு நான் சொன்னேன், அதுக்கு தான். அதை நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா சரியான விடையை சொல்லியிருப்பீங்க. கடைசியா வந்தவங்க அழகா சொல்லிட்டு போனாங்க. இந்த சுத்தும் போது ஒரு கிறுகிறுப்பு வரும், ஒரு வகையான தனி இன்பம் மயக்கம் வந்தா அது உட்கார்றது மாதிரி உட்கார்ந்து அல்லது படுத்துப்போம் பாருங்களேன், அதுதாங்க இந்த கரகர வண்டி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டில்மேன். இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போகிறோம். ஷாகுல் அமித் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல், ஏ ஆர் ரஹ்மானோட இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க?
1: சூப்பரா இருக்கும் மேம். நான் வாழ்த்துக்கள் மேம் நிகழ்ச்சிக்கு.
0: யாருங்க?
1: மேடவத்திலிருந்து சித்ரா.
0: சித்ரா மேடம் போலாமா?
1: சொல்லுங்க மேம். கரகரன்ற
0: சாவியோடு இணைந்திருப்பது அது என்னது? அது இதுல இருக்கு சாவி.

0: கடல் கடல்
1: மேடம் சாவி மேடம் சாவி வீட்ல சாவி அதோடு இணைந்திருப்பது ஒண்ணு இதுல இருக்கு. விரல்களுடைய பெயர் ஒன்று இதுல இருக்கு. விரல்ல விரலுக்கு பெயர் உண்டு இல்லையா? ஆள் காட்டி விரல் அப்படிலாம் விரல் இருக்கு இல்லையா? அந்த கட்ட விரல் அப்படின்லாம் அது விரல்களுடைய பெயர் ஒண்ணு இதுல இருக்கு. அப்புறம் இந்த சுவர் இருக்கு பாத்தீங்களா வீட்டுல சுவர்கள், அதுக்கு மேலுறையா பயன்படுத்துவதை இப்படி சொல்லுவோம். வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க.

0: ஓ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நான் ராயப்பேட்டையிலேருந்து
1: லலிதா அம்மா. சொல்லுங்க லலிதா அம்மா.
0: கொஞ்சம் குறிப்பு என்ன தரும் ஒன்னா சொல்லுங்களேன்.
1: ஆ ஓகே. நகல் அசல் இதோடு தொடர்புடைய ஒரு சொல் மேடம்.
0: சரி.
1: சாவியோடு இணைந்திருக்கிறது மேடம். பெயர் ஒன்று விரல்களோட பெயர். நடுவுல கொஞ்சம் மாத்துங்க. அப்படி இல்ல, சுண்டு அப்படிங்கிற அப்படிங்கறதுலயே நடுவுல எழுத்து மட்டும் மாத்துங்கன்னு நான் சொன்னேன். சுவர்களுக்கு மேலுறையாக பயன்படுத்துவதை இப்படி சொல்லுவோம் மேடம். வீட்டுல அந்த கோட்டிங் சொல்லுவோம்ல மேடம், கோட்டிங். சூப்பர் மேடம், இவ்வளவுதான். இப்போ நீங்க இதை வச்சே கண்டுபிடிக்கலாம் மேடம். இப்போ நகல் அசல் இதோடு தொடர்புடையது மேடம். மேடம் பிரிண்ட், பிரிண்ட். சரி மேடம், அசல் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு தொடர்ந்து ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்திக்கோங்களேன். இப்போ இப்போ அசல் அப்படின்னு சொல்றோம்ல, அசல் அப்படின்னு அச்சு. இப்ப சொல்லுங்க மேடம், எல்லா வார்த்தையும் நீங்க சொல்லியாச்சு. அச்சு போட்டு மேடம், அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஜாலி, எனக்கு ரொம்ப ஜாலி மேடம். சூப்பர், வாழ்த்துக்கள் மேடம்.
0: தேங்க்யூ,
1: பாய் மேடம், பாய். இந்த புளியங்கொட்டையால் அடித்து சதற வச்சு தன்னுடைய வசமாகிறது தாங்க. அதிகமாக யார் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது. அச்சு பூட்டு அப்படிங்கிறது ராயப்பேட்டையிலேருந்து லலிதா அம்மா அவங்க அழகாக கண்டுபிடிச்சாங்கங்க. நகல் அசல் இதோடு தொடர்புடையது பார்த்திங்கன்னா அச்சு அப்படிங்கிறது. இந்த சாவியோடு இணைந்திருக்கிறது பார்த்திங்க அப்படிங்கிறது பூட்டு அப்படிங்கிறது. விரல்களுடைய பெயர் ஒன்று சுட்டு சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தோன்னு அதுக்காக நான் அப்படி கொடுத்தேன். சுவர்களுக்கு மேலுறையாக பயன்படுத்துறது பூச்சு அப்படிங்கிறது. இங்கே வந்து மீரா வெங்கட்ராமன், ஏழுக்கிணறு தேவா, டிநகர்லேருந்து ரங்கராஜன், இவங்கெல்லாம் சில விடைகளையும் அண்டு பார்த்தீங்க வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், சேஷாத்ரி கும்பகோணத்துலேருந்து, கூழாங்கல் கலவைய கண்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குன்னு நமக்கு அடிஷ்னலாக ஒரு தகவலும் கொடுத்துருக்காரு. அடுத்த தடவை நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் சார். ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமத், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து முகமத் யூசுப் இவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ராஜம் தோக்கல பையன் அவங்களும் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம், ஏன்னா நிறைய விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. ஹரிகரன் அவங்களும் விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கரகர வண்டி நிகழ்ச்சியில் வந்து நிறையா விளையாட்டு பழங்கால விளையாட்டுக்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு நிகழ்ச்சியில் கூட நம்ம முடிந்தவரை இதை தொடர பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி அப்படின்றது நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா. அந்த நேரத்தில் கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. தாயக்கட்டை, பல்லாங்குழி, பரமபதம், இல்லி, கரகர வண்டி, அச்சு பூட்டு, இப்படி ஆறையும் கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
3: சபாஷ்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்த நேயர்கள் அடுத்தடுத்த நேயர்களுக்கு விட்டு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோட இணைந்து கும்பகோணம் பண்பலை வேலூர் பண்பலை திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்க இருப்பது என் கேள்விக்கு என்ன பதில். இன்றைக்கும் வழக்கம் போல் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்க போகுது. ஜிகே அப்படிங்கிறது பொது அறிவு, பொதுவாகவே நமக்கு அறிவு இருக்கணும், அதுலேயும் கொஞ்சம் பொது அறிவையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் எது எப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா. அந்த நேரத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக பயன்பெறும். எப்பயோ எங்கேயோ நீங்கள் படித்தது, கேட்டது, பார்த்தது, இது எல்லாத்தையுமே உங்கள் மூளை ஏதோ ஒரு பகுதியில் கண்டிப்பாக சேர்த்து வச்சுருக்கோம். அதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்மளுடைய நினைவாற்றலில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நாமே ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் ஸ்பெஷலாக இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன நிகழ்ச்சியில் வந்தவங்களோ இல்லை அடிக்கடி வரக்கூடிய நேயர்களோ தயவு செஞ்சு புது நேயர்களுக்கு வழிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கும்பகோணத்தில் நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க, வேலூரில் கேட்டுட்ருப்பாங்க, திருப்பத்தூரில் கேட்டுட்ருப்பாங்க. இந்த நேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த சின்ன வேண்டுகோள். உங்களுக்கு நீங்கள் தொட வேண்டிய தொலைபேசி எண்களை சொல்லிடுறேன். 044 இணைப்பு என்னோட, 295-2-08-53 இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2-8-3-8-9-8-7-1 இந்த எண்ணுக்கு கூட நீங்கள் முயற்சி எடுக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்க போகிறது என் கேள்விக்கு என்ன பதில். முதல்ல உங்களுக்காக எல்ஐகே படத்திலிருந்து பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்க போகிறது, கேட்டுட்ருக்கிறது எல்லாமே என் கேள்விக்கு என்ன பதில். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் இன்றைக்கி காலையில் வந்திருக்கக்கூடாது, நேற்று அதுக்கு முந்தின நாள் அப்படின்னு ஒரு சில நாட்கள் மட்டும் ஒரு சின்ன இடைவெளி விட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல் நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பாலு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க?
1: திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு மேடம்.
0: வேப்பம்பட்டுல இருந்து பாலு. சரி, ஓகே பாலு, நீங்க இதான் முதல் முறையா இல்ல ஏற்கனவே பேசிருக்கீங்களா?
1: மேடம்
0: முதல் முறை.
1: வருஷமா போட்டு லைனே கிடைக்கல.
0: உங்களுக்காக தான் இன்னைக்கு ஓபனிங்லயே ஒரு வேண்டுகோளையும் வச்சு மக்கள்கிட்ட கேட்டேன்.
1: எவ்வளவு வருஷமா போட்டுக்கினே தான் மேடம் இருக்கிறோம்,
0: கிடைக்கல.
1: இன்னைக்கு
0: இணைப்பு கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்கீங்க. முதல் கேள்விக்கு போயிடலாம். அதே சந்தோஷத்தோட இந்த கேள்விக்கான பதிலையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: உலகத்தோட
0: முயற்சி பண்ணுங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். உலகின் மிகப்பெரிய தீவு எது? அதான் சிம்பிளான கேள்விதான், பதில் தெரியுமா?
1: உலகத்தில் மிகப்பெரிய தீவுங்களா? மாலத்தீவுங்களா?
0: இல்ல இல்ல, மிகப்பெரிய தீவு நான் கேக்குறேன், பரப்பளவுல அது பெருசா இருக்கணும். சரி, யார் சரியான பதில சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: ரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: ஜெயஸ்ரீ, இது முதல் முறையா இல்ல பல முறையா பேசிருக்கீங்களா?
2: முதல் முறை.
0: முதல் முறை, வாழ்த்துக்கள். இணைப்பு கிடைச்சிருச்சே, அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் இல்லையா? கேள்விக்கு பதில் தெரியுமா ஜெயஸ்ரீக்கு? சொல்லுங்க.
2: கிரீன்லாந்து.
0: சூப்பருங்க, சூப்பர், ரொம்ப அருமையான பதில், கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல இப்படிதான் ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. ஜிகே க்வெஸ்டின்ஸ் 044 இணைப்பெண்ணோட 2952 0853 இந்த எண்ணுக்கு முயற்சி எடுங்க. இல்லைனா 2838 9871 இந்த எண்ணுக்கு கூட நீங்கள் முயற்சி எடுக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல இது என் கேள்விக்கு என்ன பதில். இனி பராசக்தி படத்துலேருந்து அடுத்த பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம் நேயர்கள், இணைப்புக்கு வரும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களுடைய நீங்கள் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ரேடியோ கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக வந்துடுங்க, அதுதான் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் தினேஷ்குமார் பேசுறேங்க மேடம், சென்னையில இருந்து.
0: சென்னையில இருந்து தினேஷ்குமார். ஓகே,
1: எஸ் மேடம்,
0: உங்களுக்கான கேள்வியை கொடுத்துறேன். நானு எல்லாம் புதுசா இருக்கீங்களே, புது பேர்களா கேக்குறேன்.
1: வெரி ஃபர்ஸ்ட் டைம் மேடம்.
0: வெரி ஃபர்ஸ்ட் டைம், சூப்பர், கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழும் தாஜ்மஹால் பாத்திருக்கீங்களா, நீங்க போயிருக்கீங்களா?
1: உலக அதிசயங்களில் ஒன்றாக
0: திகழும் தாஜ்மஹால பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன்.
1: இல்லைங்க மேடம், பார்த்ததில்ல மேடம்.
0: பார்த்ததில்ல, சரி ஓகே. தாஜ்மஹால் எந்த ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது?
1: யமுனை.
0: சூப்பருங்க, சூப்பர், போகலனாலும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், பண்பலை நேரு

இணைந்து கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்குது. எல்லாரும் பேசலாம். அடுத்ததாக உங்களுக்காக நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரி

0: புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய.
2: நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: இதை தாங்க நாங்கள் எப்பவுமே சொல்றோம், விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க. சூப்பரான பாடல்கள், அதுவும் புது புது பாடல்கள், இனிமையான பாடல்கள், பழைய பாடல்கள் அப்படின்னு எல்லா பாடலும் உங்களுக்கு கலந்து கட்டி ஒரு மாசா இருக்க போகுது விவித் பாரதி தமிழ் FM 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து
4: பேசுறீங்க?
3: சரி, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துறேன். நம்மளுடைய நம்ம உடம்புல ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ரத்தம் உடனே உறைஞ்சு போயிருது இல்லையா? அதுக்கு காரணமான விட்டமின் என்ன?
4: அதுக்கு காரணமான விட்டமின் என்ன?
3: ரத்த உறைதலுக்கு எந்த விட்டமின் முக்கிய காரணமாக அமைகிறது? நான் கேட்டது விட்டமின் கேட்டேன், தெரியல சரியா? சரி, ஓகே, பரவாயில்ல, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நல்ல முயற்சி, நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: காலை வணக்கம் பிரமிளா மேடம்.
3: காலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
3: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட் சார். பதில் தெரியுமா உங்களுக்கு?
5: விட்டமின் கே மேடம்.
3: விட்டமின் கே, சூப்பர். விட்டமின் கே அதிகம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவு சொல்ல முடியுமா?
5: விட்டமின் கே ரொம்ப வீட்டுள்ளும் கேவும் ரொம்ப கம்மி மேடம் இருக்கிறதுலயே உணவுல.
3: இது கீரைகள்ல இருக்கு, கேல், ஸ்பினாச், அது மாதிரியான கீரைகள்ல கிடைக்குது. நன்றிங்க, சரியான பதில சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், மிக நன்றி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். அடுத்த பாடல் உங்களுக்காக விவித் பாரதி தமிழ் FM 102.3 தலைவர் தம்பி தலைமையில் படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். நேரம் 10:27 கடந்து போயிட்டு இருக்கு. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பன்னீர்செல்வம்.
0: சரி, உங்களுக்கு கான கேள்வியை கொடுத்துறேன். ஐம்பெரும் காப்பியங்கள் அதுல ஒன்றான சிலப்பதிகாரம், இதை எழுதியவர் யார், இயற்றியவர் யார்? இளங்கோ அடிகள். சரி, சரியான பதில சொல்லிட்டீங்க, நன்றிங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? ராணி, கரெக்டா? சரி ராணி, உங்களுக்கான கேள்வியை கொடுக்கறேன். இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்லுங்க, எத்தனை உங்களால சொல்ல முடியுதுன்னு பாக்கலாம்.
2: மணிமேகலை.
0: சரி,
2: குந்தலகேசி. சீவகசிந்தாமணி. வளையபதி. சிலப்பதிகாரம்.
0: அதான் டாப் இல்லையா? சொல்லியாச்சு, மிக்க நன்றி. சூப்பர், கேட்ட உடனே சரியான பதிலை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: 10:33 ஆயிடுச்சு. வித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள்.
1: ஹலோ,
0: வணக்கம், கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்கள். கோபி கிருஷ்ணன். சரி, உங்களுக்கான கேள்வியை நான் சொல்லிடுறேன். கேட்க மாட்டேங்குதா? சரி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கள்.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன், இதான் முதல் முறையா முருகன் சார் பேசுறது? பேசியிருக்கீங்க. சரி, ஓகே, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துட்றேன் நான்.
2: சொல்லுங்க மேடம்.
0: இந்தியாவின் ஒரு, அதாவது ஒரு முனையில் இருக்குது நம்ம கன்னியாகுமரி. நம்ம எப்படி சொல்லுவோம், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு சொல்லுவோமா இந்தியாவுக்கு? கன்னியாகுமரி எந்த மூன்று கடல்கள் சந்திக்கும் இடமாக அமைந்திருக்கிறது? கஷ்டமா கேட்டு திக்கு முக்காட வச்சுட்டேன், அப்படிதானே?

0: கேள்விதான். இந்த கடல் அந்த கன்னியாகுமரியில, கன்னியாகுமரியில தான் அந்த கடல் இருக்கு, மூன்று சங்கரணிக்கும் அதுதான்.
1: சரி, முயற்சி பண்ணீங்க, நன்றி. அடுத்து யார் சரியான பதில் சொல்றான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், கலா பதில் தெரியுமா உங்களுக்கு?
2: காசி மேடம், காசி தானே?
1: காசியா, சரி, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
3: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
3: கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம், மகாலா குதிரி கருணால வெறி கூட அறிவிக்கடல் இந்திய பெருங்கடல்.
1: பேர் சொல்லுங்க.
3: மீனாட்சி.
1: மீனாட்சி, கும்பகோணத்துலேருந்து பேசியிருக்கீங்க?
3: ஆமாம் மேடம்.
1: சூப்பர் மீனாட்சி, இதான் முதல் முறையா இல்லை ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்க, சரியான பதிலை சொல்லிட்டீங்க, அருமையாக சொன்னீங்க, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதில்? அடுத்த பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துலேருந்து.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதில்? 10:40 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
2: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம், உங்களுக்கான கேள்வியை கொடுத்துறேன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற ஹம்பி, இந்த நினைவு சின்னத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சிறப்புக்கு காரணமான விஜயநகர பேரரசின் மன்னர் யார்?
2: 50-ஆம் நூற்றில் கூட அவங்களுடைய ஹம்பி இது இருக்கும். மன்னர் வந்து விஜயநகர பேரரசு மன்னரா மேடம்?
1: யாருன்னு கேட்டேன்.
2: விஜயநகர பேரரசு மன்னர் லட்சுமி. ஞாபகம் இல்லை மேடம்.
1: ஞாபகம் இல்லை. சரி, நன்றி. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: ஹரி.
1: ஹரி, பதில் சொல்லிடுறீங்களா?
3: கிருஷ்ண தேவராயர்.
1: சூப்பருங்க, சூப்பர், சரியான பதில சொல்லிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதில்?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். 10:45 ஆயிடுச்சு. என் கேள்விக்கு என்ன பதில்ல நம்ம நேயர்கள் பங்கெடுத்து அவங்க இந்த கொடுக்கக்கூடிய ஜிகே க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் மிக சிறப்பாக பதில் சொல்கிறாங்க. ஆன் தி ஸ்பாட்டில் க்வெஸ்சன் கேட்டால் கூட சூப்பராக பதில் சொல்லி அசத்திடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய நினைவாற்றல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: வணக்கம் வித்வாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் மணப்புறம் பிரபு சார், மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம்
0: நல்லா இருக்கேன் பிரபு சார். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டேன் என்ன விடுங்க இணைப்புல அப்படின்னு.
1: சூப்பர் மேடம், நம்ம தமிழ் அருமையா இருக்கு மேடம்,
0: கேக்குறது சூப்பரா இருக்கா? தேங்க்யூ.
1: பகலும் நைட்லயும் ஓடிட்டு இருக்கு மேடம்,
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: நல்ல மெலடி சாங் ஓடிட்டு இருக்கு மேடம், ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு மேடம்.
0: சரி, நன்றிங்க.
1: விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
0: நன்றிங்க, எல்லா சிறப்புக்கும் மிக்க நன்றி. நீங்க சொன்ன அத்தனைக்கும் மிக்க நன்றின்னு சொன்னேன். மனித உடலோட மிகப்பெரிய உள் உறுப்பு எது? இதான் உங்களுக்கான கேள்வி. நான் கேட்டிருக்கிறது உள் உறுப்பு. ஆமா, முக்கியமான உறுப்பு.
1: மூளை மேடம், மூளை.
0: மூளை சொல்லலாம் தான். சரி, இல்ல இல்ல, மிகப்பெரிய உள் உறுப்பு எது அப்படின்னு கேட்டேன். மூளை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இன்னும் சரியா யார் சொல்றான்னு பார்க்கலாம். நன்றிங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது பாருங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் சொல்றதையே திருப்பி திருப்பி எனக்கே போட்டு காட்டுறீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க எந்த நிகழ்ச்சியில போன் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய ரேடியோவை விட்டு தள்ளி வந்துருங்க. அதுதான் யாருக்குமே இடையூறு இல்லாம நிகழ்ச்சியை கொண்டு போக முடியும். இப்ப எவ்வளவு நேரம் வேஸ்டா போயிருக்குன்னு பாருங்க. வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சசிகலா தியாகராஜன், சரி, பதில் தெரியுமாமா உங்களுக்கு?
2: கணையம், கணையம் மேம்
0: அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, பாக்கலாம் யார் சரியான பதில சொல்றாங்க. நன்றி. வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கோபால் சார், பதில் சொல்றீங்களா?
3: கணையந்தாமா.
0: கணையந்தாமா அப்படிங்கறீங்க.
3: சரி,
0: பரவாயில்ல, நல்ல முயற்சி தான். யார் சரியான பதில சொல்றான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யாரு இங்க பேசுறீங்க?
4: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: பத்மாவதி.
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மனித
0: உடலில் உள்ள மிகப்பெரிய உள் உறுப்பு எது? மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உள் உறுப்பு எது?
4: உள் உறுப்பு நம்ம குடல் பகுதியாமா?
0: இல்லம்மா, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: கல்லீரல் சொல்லு.
0: கல்லீரல், பேர் சொல்லுங்க.
5: ஸ்ரீராமன் நம்பத்துள்ளது மேடம். வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் சூப்பர், நன்றிங்க, நன்றி.
5: என்
0: கேள்விக்கு என்ன பதில்?

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:01.

0: என்றும் இனியவை.
1: நேயர்களுக்கு வணக்கம். தென்னிந்திய திரையுலகின் முத்திரை பதித்த மூத்த கலைஞர், 7 சகாப்த கால திரைப்பயணம், ஏறத்தாழ 400 திரைப்படங்கள், 1950 மற்றும் 60களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளில் முன்னணி நாயகி, 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள், அகில இந்திய வானொலி சென்னை நிலையத்தில் ஏ கிரேடு கலைஞராக பணியாற்றிய பெருமை, தன் கணீர் குரலாலும் இயல்பான நடிப்பாலும் பல தலைமுறை ரசிகர்களை கவர்ந்தவர், பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ ஷௌகார் ஜானகி அவர்களின் நினைவுகளோடு இன்றைய நிகழ்ச்சி உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் நினைவுகளில் ஷௌகார் ஜானகி. நடிகை ஷௌகார் ஜானகி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: பாக்யலட்சுமி திரைப்படத்துக்காக பி. சுசீலா பாடிய பாடல் கேட்டீர்கள். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன். மிகவும் புகழ்பெற்ற இந்த பாடல், சௌகார் ஜானகி தனது நடிப்பால் இந்த பாடலுக்கு மெருகேற்றி இருக்கின்றார். சங்கரமாஞ்சி ஜானகி 1931 டிசம்பர் 12 பிறந்தார். அவரது இயற்பெயர் சங்கரமாஞ்சி ஜானகி என்பதுதான். சௌகார் என்னும் தெலுங்கு திரைப்படத்தில் அவர் முதல் திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் சௌகார் ஜானகி என அடைமொழியோடு பின்னால் அறியப்பட்டார். அதுவே அவருக்கு நீண்ட நெடிய கால திரைப்பயணத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. சௌகார் ஜானகி அவர்களின் அஞ்சலி. இன்று நீங்கள் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்துக்காக. டிஎம் சௌந்தரராஜன், பி. சுசீலா குரலில் வாலியின் பாடல் வரிகளுக்கு இசை வி. குமார்.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

0: பத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.

திரைத்துறைக்கு பலரும் வருகிறார்கள். அவர்களில் ஒரு சிலர்தான் தனது திறமையாலும் கம்பீரமான ஆளுமையாலும் காலத்தை வென்று மக்கள் மனதில் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு சகாப்தம்தான் சவுகார் ஜானகி அவர்கள். சவுகார் ஜானகி அவர்களின் குரல் வளம் மிகவும் புகழ் பெற்றது. இதற்கு காரணம் வானொலியோடு அவருக்கு இருந்த தொடர்பு என்று கூட சொல்லலாம். அகில இந்திய வானொலி சென்னை நிலையத்தோடு அவர் அதில் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் கலைஞராக இருந்திருக்கிறார். அதன் மூலம் கிடைத்த அந்த அனுபவமே பின்னாளில் வெள்ளித்திரையில் அவரது இத்தனை புகழுக்கும் வாய்ப்பாக அமைந்தது. அவரது தனித்துவமான அந்த குரல் வளத்திற்கு காரணம் இது கூட என்று சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த பாடல், பார்மகளே பார் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

பதினோரு மணி 17 நிமிடத்தை கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் சவுகார் ஜானகி அவர்களுக்கு கிடைத்த கதாபாத்திரங்கள் கொஞ்சம் சீரியஸான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் பின்னாளில் அவர் மிகவும் அழுத்தமான குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கின்றார். இயல்பான நகைச்சுவை ததும்பக்கூடிய கதாபாத்திரங்களிலும் அவரது நடிப்பு மிக எளிமையாக வெளிப்பட்டிருக்கின்றது. அசாத்தியமான திறமையை கொண்ட சவுகார் ஜானகி அவர்களின் என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி அவரது அஞ்சலி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி அடுத்த பாடல் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இரு கோடுகள் படத்திற்காக பி. சுசீலா ஜமுனாராணி குரலில் வி. குமாரின் இசையில்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாக்யலட்சுமி திரைப்படத்துக்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 1952 வெளியான வளையாபதி. இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் சவுகார் ஜானகி அவர்கள். சவுகார் என்னும் தெலுங்கு திரைப்படம் அதுதான் அவரது முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தின் அடைமொழியிலேயே அவர் நீண்ட நாட்கள் அறியப்பட்டார். இன்றுவரை அவர் சவுகார் ஜானகி என்றே அறியப்படுகின்றார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து முன்னணி நடிகையாக இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். ஒன்றல்ல இரண்டல்ல 70 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது அவருடைய திரைப்பயணம். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கின்றார். எத்தனையோ 1000 மேடை நாடகங்களிலும் தனது நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். சவுகார் ஜானகி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த திரைப்பட பாடல் உங்களுக்காக படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். அவருடன் இணைந்து சூலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியிருக்கின்றார். பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே.வி. மகாதேவன்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி. நடிகை சவுகார் ஜானகி அவர்களுக்கு அஞ்சலி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாமா விஜயம் திரைப்படத்தில் அவரது நடிப்பு. வரவு 8 அணா, செலவு 10 அணா. வரவு 8 அணாவாக இருக்கும்போது செலவு 10 இருந்தால் எப்படி நிலைமையை சமாளிப்பது? மிக அழகாக இருக்கும் அந்த திரை நகர்வுகள் மிக அருமையாக சென்றிருக்கும். இந்த பாடல் இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து

0: இருக்கின்றது. இந்த திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் பாமா விஜயம் திரைப்படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குழுவினரோடு பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.
1: அரவு எட்டணா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

எம் எஸ் விஸ்வநாதன். 11:45 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சவுகார் ஜானகி அவர்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த தென்னிந்திய மொழிகள் மட்டுமின்றி சில ஹிந்தி படங்களிலும் நடித்திருக்கின்றார். அவரது திரைப்பயணத்தில் என் டி ராமராவ், ஏ நாகேஸ்வர ராவ், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ராஜ்குமார், பிரேம் நசீர் என அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்த பெருமை அவருக்குண்டு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி அவர்களுக்கு அஞ்சலி. அடுத்த பாடல் புதிய பறவை படத்திற்காக. இந்த திரைப்படத்தில் அவர் பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற அந்த பாடல் இன்றும் நம் நினைவுகளில் நீங்காமல் இருக்கின்ற ஒரு பாடல். பி சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட டான்
1: டான் டான்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீர்க்குமிழி படத்திற்காக பி. சுசிலா பாடிய பாடலை கேட்டீர்கள். பாடலுக்கு இசை வி. குமார். என்றென்றும் நினைவுகளில் சவுகார் ஜானகி. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கலைக்காகவே அர்ப்பணித்தவர். அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலைமாமணி விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருந்தாலும் மக்கள் மனதில் என்றுமே அவருக்கு ஒரு நீங்காத இடம் இருக்கின்றது இல்லையா? அதுதான் அவரது சிறந்த விருது, பத்மஸ்ரீ. சவுகார் ஜானகி அவர்களின் நினைவுகள் இன்று விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டீர்கள். திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை.

பச்சை விளக்கு படத்துக்காக பாடல் கேட்டீர்கள். பிபி ஸ்ரீனிவாஸ் எல்லால் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் நண்பகல் 12 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. இன்னைக்கு ரெட்ரோ நேரத்தில் என்ன மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அடடா இந்த மாதிரியான பாடல்களை தரப்போகிறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எங்களுக்குள்ளும் இருக்குது. இந்த பாடலுக்குள்ள படப்பிடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. பொதுவாகவே படப்பிடிப்பு பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஆசை. அந்த திரைப்படங்கள், அந்த கேமரா காட்சிகள் கதையை பார்வையாளர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. அப்போ நம்ம அதை ஆசை தானே படுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாடலுக்குள்ளேயே படப்பிடிப்பு நடத்தின பாடல்களாக கேட்டு ரசிக்க போறோம். முதல்ல வரக்கூடிய பாடல் கல்லுக்குள் ஈரம். இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். இளையராஜா மற்றும் எஸ்பி சைலஜா, மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, கற்பனை கங்கை அமரன். இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கெட்டப்ல அருணா வருவாங்க இல்லையா, அவங்க வந்து பாரதிராஜா அவர் மாதிரியே கட் அப்படின்றது அழகா சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாடல்ல ஜனகராஜ், விஜயசாந்தி இவங்க எல்லாமும் வந்திருப்பாங்க. சுதாகர், ஆக்டர் சுதாகர் இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. கேட்டுருவோமா அந்த பாடல் அப்படியே நினைவுபடுத்திக்கிட்டே.
2: ரெடியா?
3: ரெடி.
2: ஸ்டார்ட் சவுண்ட்.
3: ஒன் டூ த்ரீ ஃபோர்.
2: டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க.

கட் அப்படிங்கறதோட முடிச்சிட்டாங்க. அடுத்த பாடல் என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்மேலானை இந்த படத்துல இருந்து கேட்டு ரசிக்க போறோம். இந்த படத்துல இருந்து வரக்கூடிய இந்த பாடல் மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடிய பாடல். சந்திரபோஸோட இசையில வைரமுத்தோட கற்பனையில இந்த பாடலை கேட்டு ரசிக்க போறோம். இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா, அர்ஜுன் ரஞ்சினி இவங்க எல்லாம் ஆடுற மாதிரியான காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும். ஓமகூச்சி நரசிம்மன் அவர் டைரக்ட் பண்ற மாதிரி அப்படி ஒரு கனவு காட்சிகளா இந்த பாடல் வளம் வந்திருக்கும். கேட்டுருவோமா?

பாடலுக்குள் படப்பிடிப்பு நடக்கக்கூடிய காட்சிகளாக அப்படி பார்த்துக்கிற மாதிரியே ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு வானொலி அப்படின்னு தான் சொல்லணும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறீங்க. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வந்து எந்த பாடலுக்குள் படப்பிடிப்புக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐ லெவல் ஷாட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட கதாபாத்திரத்தை கண்மட்டத்தில் வைக்கப்படக்கூடிய இயற்கையான யதார்த்தமான ஒரு உணர்வை தரக்கூடியதாக இருக்குமா அந்த ஐ லெவல் ஷாட் அப்படிங்கிறது. ரைட், ஓகே. அடுத்த பாடல் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பாடல் சாதனை படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போகிறோம். ஓ வானம் பாடி அந்த பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பிரபு புவனா இவங்க ரெண்டு பேரும் ஆடுற மாதிரியும் பாடுற மாதிரியும் அந்த அதை டைரக்ட் பண்ணுற மாதிரியும் நடிகர் திலகம் டைரக்ட் பண்ணுற மாதிரியும் அமைஞ்சிருக்கும் பாடல் காட்சிகள். கேட்டுடலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இடைக்கால இன்னிசிலை இன்னைக்கு பாடலுக்குள் படப்பிடிப்பு. என்ன இந்த பாடல்லாம் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு, அடுத்தடுத்து என்ன பாடல் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோ ஆங்கிள் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த கேமராவை கீழிருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தோட சக்தியும் ஒரு மிரட்டலான தோற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவே ஹை ஆங்கிள் ஷாட் அப்படிங்கிற இது எப்படி இருக்கும் தெரியுமா? கேமரா மேல் நோக்கி பார்க்கும்போது கீழ் நோக்கி பார்க்கும். இது கதாபாத்திரத்துக்கு ரொம்ப சின்னதாகவும் பலவீனமாக இருக்கிற மாதிரியும் காட்டக்கூடிய காட்சிகளுக்கு பயன்படுமா? ரைட், ஓகே. அடுத்து வரக்கூடிய பாடல் எந்த பாடல் அப்படின்னு யோசிச்சிட்டிங்களா? இது வந்து தந்துவிட்டேன் என்னை, இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் வரக்கூடியது இந்த பாடல். இந்த பாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம், ரோஹிணி இவங்கள்லாம் இருப்பாங்க. லலிதாமணி அப்படின்னு ஃபேமஸான டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பாடலில் நடனம் ஆடிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி வி ஸ்ரீதர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் இது. ஆனால் பாரதிராஜா இந்த பாட்டில் டைரக்ட் பண்ணுற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கும்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடலுக்குள்ள படப்பிடிப்பு ஷூட்டிங் சாங்ஸ் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கோம். இந்த டச் ஆங்கிள் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, கேமரா ஒரு பக்கம் சாய்வாக பிடிக்கப்படும். இந்த காட்சியில் ஒரு குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குமா? இந்த பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்ற ஒன்று இருக்குது, அது கேமரா நேராக வானத்திலிருந்து செங்குத்தாக கீழே பார்க்கக்கூடிய கோணம், இது சூழலை மிகப்பெரியதாக காட்டக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போறோம்? நட்சத்திரம் இந்த படத்திலிருந்து தான் பாடலை கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல், சங்கர் கணேஷோட இசையில இந்த பாடல். இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா கமல் ஸ்ரீபிரியா இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் அதை அப்படியே வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியுமான காட்சிகள் இருக்கும்.

விவக் பாரதி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறதையும் இந்த கேமரா பாடலுக்குள் படப்பிடிப்பு நல்லா இருக்கிறதாவும் நிறையா நேயர்கள் அப்படியே மெசேஜ் போட்டிருக்கீங்க. பாலகிருஷ்ணன், ஆற்காடு, சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, சந்துரு, எஸ் சேகரன் இவங்கெல்லாமும் மெசேஜ் போட்டுருவாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, வாணியம்பாடியிலிருந்து கணபதி, பாலு விசாலாட்சி, பிரேம்நாத் பிரேம், அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து முகமது பிலால் அவருமே வந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. கே எம் கார்டன்லேருந்து எம் ஜி செல்வகுமார், ஹரிஹரன் அண்ட் எல்லாருமே அப்படி வேடிக்கையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த பாடல்கள்லாம் அப்படின்னு, ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலு விசாலாட்சி விதவிதமான தலைப்பாக இருக்குங்க, ரெட்ரோ நேரத்துலன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன் அகைன் ஏர்வாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், சூளை ரீஜா மனோகரன், எஸ் எம் செந்தில்குமரன், வெங்கடேசன் டால்பின், அப்போ ஐனாவரத்திலிருந்து இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் ராமலிங்கம் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ், ராஜேஷ் கிருஷ்ணன் கோயம்பேட்டிலிருந்து, ரவி அம்பத்தூர்லேருந்து, ஏழுக்கிணறு தேவா, புண்ணியம்மன் வீடு அன்னை கணேசன், ஹரிகரன், புரசுவாக்கம் சவுந்தரராஜன், பொன்னியம்மன் வீடு அன்னை கணேசன் அகைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. கிரிதரன் அண்ட் பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், புரசுவாக்கம் சவுந்தரராஜன், ரவிச்சந்திரன் அலிவளத்திலிருந்து ரவிச்சந்திரன் இவங்களுமே நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு அடுத்து நம்ம எந்த பாடலுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? வரக்கூடிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா தாவணி கனவுகள், இந்த படத்திலிருந்து கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியது, இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் தாவணி கனவுகள் படத்திலிருந்து பாடலை கேட்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நாயகன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இந்த சமூக கருத்துக்களை அழகாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடலுமே இருக்கும் இல்லையா? பல்வேறு கோணங்கள் இருக்குங்க இந்த கேமராவில் அப்படின்றது. கேமரா ஒரே இடத்துல நின்றுக்கிட்டது இடதுபுறமாகவோ அல்லது வலதுபுறமாகவோ கிடைமட்டமாக திரும்பும், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டில்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. கேமரா ஒரே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி செங்குத்தாக அசையக்கூடியது. இப்போ கேட்டுடலாமா ஒரு நாயகன் அந்த பாட்டை?

இந்த ட்ராக்கிங் ஷாட் அப்படின்ற ஒன்று இருக்குது. கேமரா நகரக்கூடிய கதாபாத்திரத்தோட சேர்ந்து அந்த பக்கவாட்டிலோ அல்லது பின்னாலேயோ நகர்ந்து கொண்டே காட்சியை பதிவு செய்யக்கூடியது தான் அந்த ட்ராக்கிங் ஷாட் அப்படிங்கிறது. டோலி ஷாட் அப்படிங்கிறது கேமரா ஒரு சக்கர வண்டியில் வைக்கப்பட்டிருக்கும், கதாபாத்திரத்தை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த ஜூம் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. கேமரா நகரலைன்னா கூட அந்த லென்ஸோட உதவியோட பொருளோட அளவை பெருசாக்கவோ

அல்லது சிறியதாக்கவும் முடியுமாங்க. அதன் மூலியமா இப்போ நம்ம கேட்க போற அடுத்த பாட்டு ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த படத்துல இருந்து கேட்டு ரசிக்க போறோம். சுஜாதா பாடிய பாடல் இது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வரக்கூடியது இந்த பாடல். ரவிசங்கர் அவருடைய கற்பனையில இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா ரோஜா அவங்க பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல சரத்குமார் குஷ்பு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஷூட்டிங்ல டான்ஸ் ஆடுற மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது.

0: கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பணப்பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் யுபிஐ பணப்பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 ஆண்டு ஆகஸ்ட் 25 தேதி தொடங்கப்பட்ட யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த யுபிஐ பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பண பரிவர்த்தனைக்காக யுபிஐ பணப்பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் யுபிஐயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா யுபிஐ ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்டா இருக்கு. சட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல சில்லற தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லற தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
2: என்னோட பேர் கோபி, தர்மபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் யுபிஐ மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
3: எனது பெயர் முனிராஜன், தர்மபுரி மாவட்டம். நான் யுபிஐ வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் யுபிஐ ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
0: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜு சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்கு வங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் H1B விசாக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான் ஹோர்முஸ் நீரணியில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் உடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பஞ்சாப் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடலுக்குள் படப்பிடிப்பு அந்த மாதிரியான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இங்க மைதிலி வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, KM கார்டன் MG செல்வகுமார், சண்முகம் அவர் வந்து

சுந்தரபெருமாள் கோவிலேருந்து இல சண்முகம் அவர் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ராம்பிரியன் சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன், கலை துரைராஜன், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து வேல்முருகன், மேலப்பேடு தயாளன், திருநெல்வேலியிலிருந்து கே எஸ் கோபால், சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து நடராஜன், சுப்பையா புத்தகரத்திலிருந்து புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அண்ட் முகமது பிலால் இவங்கெல்லாம் வந்து நமக்கு பாடல்கள் நல்லா இருக்குது அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பி எம் பாலாஜி, இந்திரா, ஹரிஹரன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா ஆங்கிளையும் சில பேர் சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன பாடல், ஸ்ரீனிவாஸ் மற்றும் மாதங்கி பாடிய பாடல் இது. ரமேஷ் விநாயகமோட இசையில் அழகிய தீயே படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பிரசன்னா அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்பாஸ் ரம்பா இவங்க ரெண்டு பேரும் நடித்து ஆடுற மாதிரியான காட்சிகள்.

இனி நிறைவாக வரக்கூடிய பாடல் பூவே உனக்காக படத்திற்காக டி எல் மகாராஜன், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், பழனி பாரதியின் கற்பனையில். இதுலயும் வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியான காட்சிகள், முரளி விஜய் இவங்க ரெண்டு பேரும் கடற்கரையில் ஆடுற மாதிரியும், ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரியுமான காட்சிகள்.

இப்படி நம்ம கேட்ட அத்தனை பாடலும் மண் மனத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஷூட்டிங் சாங் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. இன்னும் எனக்கு பாடல் வழியா நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படிங்கிற ஆனந்தம் நமக்குள்ள அப்படியே இருக்கட்டும். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம், ஒரு பாடலுக்குள் படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்தோம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நேர்களே, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952 0853 மற்றொரு எண் 2883 8981. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கும் முதல் நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம், பொங்கேரி ஜெகண்டையிலிருந்து கலீல் அம்மது பேசுகிறேன்
1: மேடம். கலீல் அகமத் சார், சொல்லுங்க, எத்தனை நாள் கழிச்சு வரீங்க? ஒரு மாசத்தை எண்ணிருக்கீங்க, ரைட். கலீல் அகமத் சார் சொல்லுங்க, என்ன பாடல்?
2: எனக்கு வந்து இன்னைக்கு படம் பாத்துருக்கீங்க, விஜயகாந்த் சார் பிறந்த நாள் இன்னைக்கு, அதுக்காக சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை,
1: சரி,
2: அந்த பாட்டு போடுங்க.
1: கேக்கலாம்.
2: வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிமிக்ரி பண்ணி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் இவர் வாய்ஸ் எடுத்தேன்.

0: டைலாக்ஸ் தான் பேசி பார்த்தேன். அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச டைலாக் இந்த டைலாக் ரமணா பாட்டுல, தமிழனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. சாதாரண மனுஷனுக்குதான் கரண்ட் தொட்டும் சாக் அடிக்கும், அரிசி மாவு தொட்டும் அந்த கரண்டுக்கும் சாக் அடிக்கும். அது மாதிரி பேசுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமத் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஆர் வி உதயகுமார் கற்பனையில், இது சின்ன கவுண்டர் படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேக்குறாங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யாருங்க?
1: ஆண்டிவடம் முருகவேல் மேடம்.
0: முருகவேல் சார், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அகல் விளக்குல இருந்து மேடம், நினைவுகள் என்ற பாடல்.
0: உங்களுடைய நினைவுல கலந்த பாடல் கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம். அதாவது மெலோடி சாங் கேட்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும்
0: இது நீங்க டெடிகேட் பண்றீங்க, கரெக்டா? ரைட், கேட்டுடலாம். அகல் விளக்கு படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் முருகவேல். அவருடைய விருப்பத்தில் இந்த பாடலை நம்ம கேட்டுடலாமா?

0: இப்படி காவிரி ஊற்றாய் காற்றலையில் கலந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்க விரும்பி கேட்கக்கூடிய கானங்கள் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் வழியாக வரக்கூடிய நேயர் யார் என்ன பாடல் கேட்கிறாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலத்துல பழனிசாமி மேடம்.
0: சத்தியமங்கலம் பழனிசாமி சார், உங்களுக்கு என்ன பாடல்?
1: மேடம், மன்னாதி மணல்ல இருந்து கனிய கனிய மலை பேசும் கண்மணி, அந்த பாடல் தர முடியுமா?
0: போட்டுடலாம் சார், நீங்க வேற பாடிட்டீங்க இல்லையா, அதனால கண்டிப்பா போட்டுருவோம். நன்றி. நன்றி சார்.
1: நன்றி. நன்றி.
0: சத்தியமங்கலத்துல இருந்து பழனிசாமி விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது மன்னாதி மன்னன் படத்திற்காக.

0: இனி வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யாருங்க?
1: நான் சேலத்துல இருந்து தியாகராஜ் பேசுறேம்மா.
0: தியாகராஜன் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பாசமலால இருந்து எங்களுக்கும் காலம் வரும் பாடல்.
0: இப்போ நீங்க பாடல கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சு, கேட்டுலாமா?
1: நன்றி, சந்தோஷம்.
0: நன்றி. சேலத்திலிருந்து தியாகராஜன் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அது. பாசமலர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்களை ஒரே நிகழ்ச்சியில கேட்க முடியும்னா அதுதாங்க நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
0: ராமநாதபுரம் சாத்தான்குடி முருகன் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து நான் கேட்க போற அருமையான பாட்டு ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து பூவே பூவே பெண் பூவே அந்த பாட்டு
0: கேட்டுலாமா?
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி. ஒன்ஸ் மோர் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ரா பாடிய பாடல், தேவாவின் இசையில் சி வி ராஜேந்திரன் இயற்றிய பாடல் இது. ராமநாதபுரம் முருகன் சாத்தான்குடியிலேருந்து விரும்பி கேட்டிருந்தாரு.

0: நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க
1: மேடம்? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடியிலிருந்து ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் சார், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து நினைவு சங்கீதம் படத்துல ஏத்தம் ஐயா ஏத்தம் அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கேட்டுலாமா?
1: நன்றி
0: நன்றி. மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் இது. உடன் பாடியிருக்கிறார் சித்ரா. இளையராஜாவின் இசையில் இது நினைவே ஒரு சங்கீதம் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. திருவாரூர் ஏத்தக்குடி ராஜ்குமார் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல்.
2: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்து

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிலையத்தில் நேரம் 1:31.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மருங்குறணி பாண்டியன்.
1: பாண்டியன் சார், என்ன பாடல்?
0: பாடல் வந்து பூந்தோட்ட காவல்காரன், சிந்திய வெண்மணி, முத்தாச்சி, எனது அருமை நாயகன், ஏழை பங்காளன்.
1: கேட்டுலாமா?
0: என் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் இது, அனைத்து நேயர்களுக்காகவும்.
1: கேட்டுலாம், நன்றி சார். கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில். இது பூந்தோட்ட காவல்காரன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பாண்டியன்.

0: ஒரு பாடலை தான் நம்ம கேட்டோம். அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யாருங்க?
1: நான் மின்ட்ல இருந்து ராஜாங்க.
0: ராஜா சார் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு நீங்க வந்து நிகழ்ச்சிக்கு நீங்க ரொம்ப நாள் பத்தி வந்திருக்கீங்க, ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: சரி,
1: நீங்க டெய்லி வந்து எங்களுக்கு இது போல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலன்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு.
0: நல்லா இருக்கு சார். இது
1: நீங்க நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் வேற என்ன பாட்டு கேட்க முடியும்? இரட்டை வால் குருவில இருந்து கண்ணன் வந்து பாடுகிறான்
0: காலம் எல்லாம், அந்த பாடலை கேட்க போறீங்க?
1: ஆமா, நீங்க வந்துருக்கும்போது எனக்கு இந்த பாட்டு தான் பொருத்தமா இருக்கும்.
0: சரி, கேட்டுலாமா?
1: நிகழ்ச்சிக்கு வந்தாட்டா டக்கு டக்கு டக்குன்னு நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்குங்க, தோய்வு இல்லாம.
0: ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் காமராசன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலை கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சார். நேர்களே, உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

0: நிலையத்தில் நேரம் 1:40.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
0: இப்ப கேட்க போறோம் ரெட்டை வால் குருவி. இந்த படத்திலிருந்து பாடலை கேட்க போறோம். இது மின்ட்ல இருந்து ராஜா விரும்பி கேட்ட பாடல்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு மாபெரும் திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த

0: தூய்மை குறித்து மக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 13,000 மடங்கு யுபிஐ சேவை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தையும் மின்னணு சார்ந்த நிதி சேவைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பண பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014ல் ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 314,000 கோடிகள் அதிகரிச்சிருக்கு. பரிவர்த்தனை வியாபாரத்துக்கு பயனுள்ளதாகவும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரொம்ப சீம்லெஸ் ஆகுது.
0: யுபிஐ குக்கிராமம் தொடங்கி மாநகரம் வரை மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல அலுவலக மேலாளர் திரு மானேக்ஷா கூறுகிறார்.
2: எஸ்பிஐ யுபிஐ நகரங்களில் இருந்து கிராமங்கள் வரை, மாணவர்களில் இருந்து குடும்பங்கள் வரை, தேநீர் கடையில் இருந்து காய்கறி வண்டி வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு உடனடி பண பரிவர்த்தனையை எளிதாக்கியது. யுபிஐ நாடு முழுவதும் ஒரே எளிய பழக்கமாக மாறிவிட்டது.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 290 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு பாட்டை குறைக்கும் நோக்கில் 234.5 கோடி ரூபாய் செலவிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளும் இதில் அடங்கும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு August 23rd முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், டெட் தேர்வு கட்டாயம் என்பதால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு ஏவ வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார்கள். பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் இப்பிரச்சினை தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த அவர் இம்மூவரும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக பிரேத விசாரணையில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்ட உதவியும் நிதி உதவியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை இந்த படுகொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் இதுகுறித்து ஏற்கனவே வனத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் அவையில் விரிவாக பதிலளித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய இப்பிரச்சினை தொடர்பாக அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஹீமோஃபிலியா மரபணு கோளாறு நோயாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து வழங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த அவர், இந்த நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் இரத்த முறையாமை சிக்கல் ஏற்படும் என்றும் தசை மூட்டுகளில் இரத்த கசிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றொரு கவனஈர்ப்பிற்கு பதிலளித்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, பழனி அருகே ஆயக்குடியில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் சமூக நீதி விடுதிகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழ்நாட்டில் கிட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் மாநில பாதுகாப்பு தொழில் பெருவழித்தடம் திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்காக சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வணிக முறைகளை எளிதாக்கி மேம்படுத்தும் வகையில் அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும் ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்களின் தொழிற்சாலைகளுக்கு 3 நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கும் வகையில் சுத்திகரிப்பு நீராலைகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும். வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணிமுக்தா ஆற்றில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கூட்டு துப்புரவு பணிகள் இன்று நடைபெற்றன. ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தூய்மையாக பராமரிக்க விருதாச்சலம் நகராட்சி ஆணையர் திரு நாகராஜ் கேட்டுக்கொண்டார்.
1: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில மணிமுத்தா ரிவர்ல தூய்மை பணியை பண்ணிட்டு இருக்கோம். விருத்தாச்சலத்தில் கூட 33 வார்டுகளுக்கும் தூய்மை பாரத இந்தியா திட்டத்தின் கீழ குப்பைகளை தரந்துருச்சு நம்மளோட தூய்மை பணியாளர்கள் தினசரி நம்ம வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணி பிரிச்சு கொடுக்கிறோம். மக்களும் வந்து அசுத்தப்படுத்தாம புனிதத்தன்மையை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளையும் மணிமுத்தா ஆற்றில கொட்டுறதை நம்ம தவிர்க்கணும்னு நம்ம நகராட்சி சார்பா உங்களோட கேட்டுக்கிறோம்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,534 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம், சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் புத்தாடைகள் அணிந்தும் பூக்கோளங்கள் வரைந்து மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அணியின் 3 விக்கெட்டை பிரசீத் கிருஷ்ணாவும் 2 விக்கெட்டை மானவ் சுதரும் இன்று வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும்

புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. நேர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இவ்வேளையில் இப்பொழுது கேட்கலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: எங்கள் ஸ்டைல். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நேர்களே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு பறவைகள் என்று, அது பறவைகள் அவர்களின் அந்த பறவைகளின் பெயர்களில் தொடங்கும் பாடல்கள், அதை தான் இன்றைக்கி கேட்க போகிறோம். கவிஞர்களின் கைவண்ணத்தில் ஒவ்வொரு பறவையின் ஒரு பெயர் சொல்லிலும் இடம்பெறுகின்ற பாடல்கள் பல விதங்கள் உண்டு. அதில் சில தொழில்களை இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும்? இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

தங்கள் சிறகுகளை அழகாய் விரித்து வானத்தில் வட்டமிடும் பறவைகள் பல உண்டு. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு, ஒவ்வொரு குரலோசையோடு உடையது இல்லையா? அப்படிப்பட்ட பறவைகளை தங்களின் கற்பனையால் இனிய கவிதைகளை வடித்து பாடல்களாக கவிஞர்கள் நமக்கு கொடுக்க ஒவ்வொரு நாளும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் இன்றைய பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

இளைஞர்களே, நம் மனமும் எங்கெங்கோ பறிக்கிறது இல்லையா? இது போன்ற பாடல்களை கேட்கும் பொழுது நிறம் மாறாத பூக்கள் இந்த திரைப்படத்தில் ஜென்சி பாடிய பாடலை தொடர்ந்து வந்த இந்த பாடல் மச்சானை பார்த்தீங்களா இந்த திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் பே சுசீலா பாடியது. இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் வலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக இதமான வான்வெளியில் இனிமையாய் படப்படக்கும் சிறுவர்களோடு பறவைகள் உலாவர வான வீதி எங்கும் அழகிய பாடல்கள் நம்மோடு நம் இல்லந்தோறும் மலம் வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அந்த வகையில் மலரும் அடுத்த பாடல்

இனிமையான குயிலின் குரலோசையை கேட்டதும் மங்கையவளின் மகனமும் மகிழ்ச்சியால் துள்ளி மகிழ இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட சித்தோம் நேர்களே. கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. நேரம் 2:16:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. வளம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

0: இளைஞர்களே, குயிலின் இனிமையான கானத்தை கேட்டதும் தோகை விரித்தாடும் மயிலும் உடன் வர இனிதொரு பாடலை கவிஞரின் கற்பனையில் இவ்நேரம் கேட்டு ரசித்தோம். கடவுள் அமைத்த மேடை இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜென்சி பாடிய பாடலது. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக,
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன்

பறந்து வந்த வானம் பாடி நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் சாதனை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அது. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். இளநேர்களை, பறவைகள் சிறகடித்து வானவீதியில் பறந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் இல்லந்தோறும் வலம் வந்து கொண்டிருக்கிறது பாடலாக இல்லையா? அப்படி மலரும் அடுத்த பாடல்

0: தத்தையவளின் மூத்த குரல் கேட்டதும் மங்கையவளின் மனமும் மயங்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் பலம்பர கேட்டு ரசித்தோம் நேர்களே. சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. நேரம் 2:31:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD

0: இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இளநேர்களே, பறவைகளின் பெயர்களை கவிஞர்கள் கைவண்ணத்தில் மலர்ந்து வந்த பாடல்களை தான் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில், இல்லையா? அடுத்து மலரும் பாடல் என்ன அப்படின்ற மாறுதலை காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கான அடுத்த பாடல்

ஜோடி புறாக்கள் இரண்டும் தங்கள் மகிழ்ச்சியை இங்கு அழகாய் பகிர்ந்து கொள்ள இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம்புற கேட்டு ரசித்தோம் நேர்களை. எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து மனு எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள். நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். பறவைகளின் அழகிய பெயர்களோடு கவிஞர்களின் கைவனத்தில் மலரும் பாடல்களை தான் இவ்வேளையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன, இதோ

வண்ணச் சிறகுகளால் சுற்றி வரும் ஊர்க்குருவியது. அழகிய பாடல்களை இங்கே நமக்காக கொண்டு வர கேட்டோம் நேர்களே. மனோஜ் சித்ரா பாடிய பாடல் அது, என்னை விட்டு போகாதே. இந்த திரைப்படத்திற்காக விளம்பர கேட்டோம். நேரம் 2:43. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இவ்வேளையில் நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பாபமுள்ளக்காடு அவரும் முகமது பிலால் அயனாவரத்திலிருந்து இவரும் இன்றைய பாடல் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பாடல் அருமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாங்க. வீரராகவன் வந்து எங்கள் ஸ்டைல் இணைக்கும் பாடல்கள் அனைத்தும் மணக்கும் பகிர்ந்த ஆரம்ப கீதம் அசத்தல் மனதில் என்றும் நினைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோடு முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து மாம்பூவை பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாந்தி ரமேஷ் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பர்வதவர்தன் இவங்களாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாம்பூவை சிறுமையினாவை பாடல் அருமை சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடு நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து மாம்பூவே ஒரு மைனாவே குயிலே கவி குயிலே பாடல்கள் அனைத்தும் சூப்பர்னு கொடுத்துருக்காங்க. கலீல் அகமதும் பொன்னேரி அங்கிருந்து பாடல்கள் அருமை, ஏனென்றால் நீங்கள் வந்தாலே நல்ல பாடல்கள் போடுவீர்கள், கேட்பதற்கு சுகமாக இருந்தது, வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. பர்வதவதனையும் அதே தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஜெயஸ்ரீ எங்கள் ஸ்ரீ நிகழ்ச்சிக்கு அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். பறவைகள் சார்ந்த பாடல்கள் தொகுப்பு அருமை அப்படின்னு திருவாரூர் மாவட்டம் வீரமங்கலத்திலிருந்து நீலாவதி பாலகுருநாதன் இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து மலரும் பாடல் என்ன? இதோ உங்களுக்காக.

வண்ண வண்ணமாய் மின்னும் வண்ணத்து பூச்சி அது. தங்களது எண்ணங்களை அழகாய் இங்கு பாடலாய் பகிர்ந்து கொள்ள கேட்டு ரசித்தோம் நேயர்களை. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடலது பாட்டி சொல்லை தட்டாதே. இந்த திரைப்படத்திலிருந்து பலம் பெற கேட்டு ரசித்தோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களை. அடுத்து மலரும் பாடல்

0: ஜீவா ரேகா பாடிய பாடலை கேட்ட சித்தோம் நேர்களே, இளநேர்களே, பறவைகள் இவ்வேளையில் இங்கு அழகாய் வலம் வர பாடல்களாய் கேட்ட சித்தோம் இல்லையா நேர்களே? இதுவரை வலம் வர நாம் கேட்டது எங்கள் ஸ்டைல் தந்த பாடல்கள். நேரம் 2:55 10 நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
1: நேர்களினி திவ்யாங்ஜான் ஸ்வாம்லான் யோஜனா குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
2: ஊரக பகுதிகளில் வாழும் ஏழை குடும்பங்கள் வருமானம் ஈட்டி தரும் வழிகளை விரிவுபடுத்தி தருவதே இந்த யோஜனாவின் முக்கிய நோக்கம். மேலும் கிராமப்புற இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளுக்கு உதவுவது போன்ற சேவைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக 15 முதல் 35 வயது வரை உடைய இளைஞர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். தேவைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்திய அரசின் சமூக பொருளாதார திட்டங்களுடன் இணைந்து இந்த யோஜனா செயல்படுகிறது. டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா போன்ற திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து இந்த திறன் வளர்ப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. சரியான கல்வியும் தேவையான திறன்களும் இல்லாமல் ஊரக பகுதி இளைஞர்கள் பல தடைகளை சந்திக்கின்றனர். இது போன்ற இளைஞர்களுக்கான இந்த யோஜனா திறன் வளர்ப்பு பயிற்சிகளுக்கு நிதியளித்து உதவுகிறது. பயிற்சி நிறைவில் அவர்களுக்கு வேலைக்கான உத்தரவாதமும் வெளிநாடுகளிலும் வாய்ப்புகள் கண்டறிந்து அளிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தை மத்திய அரசின் அமைச்சகம் நிர்வகித்து வருகிறது. பயிற்சிகள் அளிப்பதற்கு 24 முக்கிய துறைகள் கண்டறியப்பட்டு அதற்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இது போன்ற திட்டங்கள் மூலம் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இயலும் என மத்திய அரசு நம்புகிறது. காரணம், சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார ஆய்வில் 500,000 திறன் பெற்ற தொழிலாளர்களுக்கான தேவை வரும் காலங்களில் அதிகரிக்கும் என தெரிய வந்துள்ளது. தகுதியுடைய ஆசிரியர்கள் இந்த திறன் பயிற்சிகளை வழங்குகின்றனர். மேலும் இவர்களுக்கு கணினி பயிற்சியும் ஆங்கில பேச்சாற்றல் உள்ளிட்ட பிற வாழ்வியல் பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் முற்றிலும் இலவசம் என்பது கூடுதல் சிறப்பு. புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட இந்த கல்வி காலத்திற்கு தேவையான அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படுகின்றன. தனது வாழ்விடத்திலிருந்து வெளியே சென்று பயிற்சி பெறும் நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கான தங்குமிடம், உணவு உள்ளிட்டவையும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பயிற்சி பெற விரும்புவது ஒரு பெண்ணாகவோ, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவராகவோ,

மாற்றுத்திறனாளியாகவோ இருப்பின் அவருக்கு அதிகபட்ச வயது 45 என்ற தளர்வும் அளிக்கப்படுகிறது. அதற்கு சான்றாக அவர்களிடத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பதற்கான BPL அட்டை, ரேஷன் அட்டை, ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா அட்டை, சுய உதவிக்குழு அட்டை, ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். ஊரக வேலைவாய்ப்பு சான்று அளிப்பவர்கள் குறைந்தபட்சம்

0: படிப்பவர்கள் குறைந்தபட்சம் 15 நாட்களுக்காவது அதில் பணிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது அவசியம். சுகாதாரம், வர்த்தகம், தங்குமிடங்களில் விருந்தினர் உபசரிப்பு, வாகன பராமரிப்பு, கட்டுமானங்கள், நகைகள் வடிவமைப்பு, தோல் பொருள்கள் தயாரித்தல், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் உள்ளிட்டவற்றில் பயிற்சிகள் பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அளிக்கப்படுகின்றன. இதனை வழங்க ஏதுவாக தேசிய முகமைகள் உருவாக்கப்பட்டு பயிற்சிகளின் தேவைகள், பாடத்திட்டங்கள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன. இளைஞர்கள் அதிகளவில் முன்வந்து இந்த தீன்தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்ய திட்டத்தில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் எதிர்பார்ப்பு.
1: நேயர்கள், இதுவரை திவ்யஞ்சான் ஸ்வாம்லான் யோஜனா குறித்த சுற்றுரை கேட்டீர்கள்.
2: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டு ரசித்தோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இதில் நாம் கேட்கலாம்.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இதமான இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு வலம் வர இருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

வரும்பொழுது அதை கேட்பதில்தான் எத்தனை எத்தனை ஆனந்தம். கண்ணே கனியமுதே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜ்குமார் பாரதி பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்ட சத்துக்கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

0: மைதிலி என்னை காதலி திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
0: நேரம் 3:15. நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். சுண்ணாம்புக்குளம் செந்தில்குமரன் எங்கள் ஸ்டைலில் பறவைகளின் குரல்களாக ஆனந்தமான பாடல்களை கேட்டு ரசிக்க சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதமும் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் இவங்கள்லாம் கூட அதே தான் பதிவு பண்ணியிருக்காங்க. கிரீட்டிங்ஸோட அழகா ஹேமலதா அவங்களும் வந்து நைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன் பறவைகளுக்கு கூட விவித் பாரதி இனிமையான பாடல்களின் குரலில் உங்கள் ஸ்டைலில் கற்றுக் கொடுத்த விதம் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷண்முகம் வந்து ஆரணியிலிருந்து எங்கள் ஸ்டைல் பாடல்கள் இரு பறவைகள் மலை முழுவதும் மாம்பூவை சிறு மைனாவே குயிலே கவி குயிலே பாடல்களின் பயணத்தில் இனிமை நிறந்தது பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமது பிலால் வந்து ஐநாவரத்தின் சிற்றுக்குருவி பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போட்டிருக்கேனே போடுங்கன்னு போட்டிருக்கேனே. அவர் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து மயிலே பாடல் அமேசிங் சாங் தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன் அவங்க வந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதே தான் ரங்கராஜன் அவங்களும் கொடுத்துருக்காங்க. தித்திக்கும் நியமதி வணக்கம் வாழ்த்துக்கள். எளிமையான பாடல்கள் அனைத்து மாறுமை அனைத்து பறவைகள் சம்பந்தப்பட்ட பாடல்களுக்கு நன்றி அப்படின்னு தியாகராயநகர் ரங்கராஜன் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ராஜ கணேஷ் தஞ்சாவூர்லேருந்து இன்றைக்கு காலையில் இருந்து கேட்குற பாடலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நன்றி. இன்னாலே இனிமையாக்கிறதுக்கு பண்பலை ஒருபரப்புக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி சார். அடுத்து மலரும் பாடல் என்ன? வர்ணஜாலம் அளிக்கும் அடுத்த பாடல் இதோ.

சலங்கை ஒலி. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, இனிமையான பாடல்களோடு இதமாய் பலமந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்தஜனு தகததித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தகதிமி தத்தத்ததீந்த தத்ததீந்த தகஜனுத தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம்.

ஜம் த ஜம் த ஜம் தரகடதாம் தக்கதேமே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாய்

காதல் ஓவியம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திற்காக வாழி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வர்ணஜாலம் அளிக்கும் அடுத்த பாடல்

பகல் நிலவு இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஞ்சாரலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையாக கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இவ்வேளையில்

வைத்தேகி காத்திருந்தாள். இந்த திரைப்படத்திற்காக டி எஸ் ராகவேந்திரா, எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வரமது கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

மனதில் உறுதி வேண்டும் இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். வர்ணஜாலம் அடிக்கும் பாடல்கள் இதமான வேளையில் இனிமையாய் வலம்புற கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்து வளரும் பாடல்

0: கோடை மழை இந்த திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம்.
1: தா கிடத்த கஜம் தரை கிடத்த கஜம் தா கிடத்த கஜம் தரை கிடத்த கஜம் தரை கிடத்த கஜம் தரை கிடத்த கஜம் தரை கிடத்த கஜம்

0: இளைஞர்களே, எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்ட சித்தோம். இதுவரை விளம்பரம் கேட்டது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது நாம் கேட்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் நாம் வழக்கம் போல பாடல்களிலிருந்து கேள்வியை கேட்டு அதனோடு இனிமையான பாடல்களும் ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. ஆம், கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் வளம்பர இருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பாடல்களை முழுவதுமாக கேளுங்கள். பாடல்களிலிருந்து தான் உங்களுக்கான கேள்வி விழுந்திருக்கிறது, சரிங்களா? நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும் இதோ

0: பிராப்தம் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? பாடல்களில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 என்ற முன்னிணைப்போடு 2952 0853 2838 9871 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. சரி, முதல் நேயர் யார்? வணக்கம், வாங்க, யாருங்க?
1: மேடம், சென்னை நூமல். சென்னை நூமல் ஹேமா மேடம்.
0: ஹேமா மேடம், பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? கேட்டீங்களா
1: மேடம், சொல்லுங்க.
0: சரி, இந்த பாடலில் பல்லாக்கு போல் பவனி வந்தது எது என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பாடலில் பல்லாக்கு போல் பவனி வந்தது என்னங்க? இந்த பாடலில் பல்லாக்கு போல், இப்ப கேக்குதுங்களா? பல்லாக்கு போல் பவனி வந்தது எது? இந்த பாடலில் பல்லாக்கு போல் அப்படியா? சிங்கார தோணிகள் வருது
1: போல் வந்து
0: அப்படியா? அப்படியா? சரி, அடுத்த நேரத்தில் தெரிஞ்சுக்கோ. நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க?
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க?
2: இருவருக்கும்
0: வாழ்த்துக்கள், நன்றி.

0: வாழ்த்து, நன்றி, வாய்ப்பு, நன்றிம்மா,
1: நன்றி. அழகாக வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டுட்டு நேர்கள் சொல்கிற பதிலை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா. சிங்கார தோணிகள் அப்படிங்கிறது சரியான விடை. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: வைர நெஞ்சம் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் கே வி மகாதேவன். உலவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. அடுத்து மலரும் பாடல் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: செந்தமிழ் பாடும் சந்தனக்காற்று, இந்த பாடலை முழுவதுமாக கேட்டிருப்பீங்க இல்லையா? இதில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி. வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம்.
2: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜிஆர் சரவணன் மேடம்.
1: சரவணன் சார், பாடலை கேட்டீங்களா?
2: வானொலியின்
1: அளவை ஸ்லோவா வச்சுக்கோங்க, நீங்க பேசுறதான் கேக்குது.
2: மேடம், கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி,
1: இந்த பாடலில் மலர்ந்து வந்த பூவின் பெயர்
2: என்ன?
1: நான் கேக்குற கேள்வியை காதல வாங்கிக்கோங்க. பாடலில் மலர்ந்து வந்த பூவின் பெயர் என்ன?
2: அது தெரியும் மேடம், செவ்வள்ளி பூ மீது ஜில்லென்ற காத்து மனப்பாடம். இந்த பாட்டு 75 ஜீவாவளி அன்னைக்கு
1: செவ்வள்ளி பூ மாத்தி சொல்றீங்களே. இல்லை இல்லை, செவ்வள்ளின்னு சொல்றீங்க. யோசிச்சு சொல்லுங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ,
3: செவ்வந்தி பூ மேடம்.
1: செவ்வந்தி பூ, செவ்வள்ளி
3: பூ. நன்றி
1: நன்றி, வாழ்த்துக்கள் இருவருக்கும். அவர் செவ்வரளி பூன்ற மாதிரி சொன்னாங்க, செவ்வள்ளி பூ, செவ்வந்தி பூ. செவ்வந்தி பூன்றது சரியான விடை. வாழ்த்துக்கள் இருவருக்கும். நேரம் 4:15, 20 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். என்ன நேர்களை, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க?
1: ஹலோ, நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பாடலை கேட்டீங்களா?
1: பாட்டெல்லாம் சூப்பரா இருந்தது மேடம். 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும்.
0: ஓகே ஓகே, சரி சொல்லுங்க. இப்போ வந்து இந்த பாடலில் வளம் வந்த தேர் எந்த உலகத்திலானது? இந்த பாடலில் வளம் வந்த தேர் எந்த உலோகத்திலானது?
1: மாணிக்கம் மேடம்.
0: அதுதானா சரியான விடையா?
1: மாணிக்கம். மாணிக்கம்.
0: சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நன்றி. வணக்கம் வாங்க யாருங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். ரொம்ப ஆனால் மெதுவாக தான் கேட்குறது உங்கள் குரல்.
0: அப்படிங்களா, ரொம்ப ஸ்லோவாக கேட்குதுங்களா?
2: மீரா
0: மேடம் சொல்லுங்க. நவரத்தனங்களில் ஒரு ரத்தினம், அதில் உருவானது தேர். தேர் தேர் இல்லையே, தங்க தாமரை கேட்கலையே நான். தேர் தேர். நவரத்தனங்களில் ஒரு ஒன்றின் பெயர் இதில் வளம் பெறும். இல்லையே இல்லையே, அப்படி
2: நினைச்சுக்கிட்டீங்க.
0: சரி சரி, பண்ணி வச்சிருக்கீங்களா. நன்றி நன்றி, தொடர்ந்து கேளுங்க. சந்தோஷம். நன்றி. வணக்கம் வாங்க யாருங்க. ஹலோ. நவரத்தனங்களில் ஒன்றின் பெயர் இந்த தேரோடு இணைந்திருக்கும். வணக்கம் யாருங்க.
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: செங்கோன்றம் சந்தானம்.
0: சந்தானம் சார் சொல்லுங்க. மாணிக்க தேர் தான் சரியான விடையா? நன்றி நன்றி நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். மாணிக்க தேர் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகாக நேர்களெல்லாம் வந்து பாடல்களை கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் 4:20:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலரும் பாடல்

0: சிவந்தமன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். கனதாசன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். என்ன நேர்களை, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? வாங்க, வணக்கம், வாங்க, யாருங்க? வணக்கம், ஹலோ, வணக்கம், வாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நாகூர்லேருந்து பாண்டியன்.
0: நாகூர்லேருந்து பாண்டியன் சார், பாடலை கேட்டீங்களா? நாளும் விளையாட எது காரணம் என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலே. இல்லையே, யோசிச்சே இருங்க, அடுத்த நேருக்கே. இப்போ நன்றி, வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம், ஹலோ, வணக்கம், ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க.
2: கால் வண்ணம் சதிராட கை வண்ணம் விளையாடும்.
0: நான் என்ன கேட்டேன், நாளும் விளையாட எது காரணம்? நாளும் விளையாட எது காரணம் என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலில். இல்லையே, என்ன மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க? அடடா, நீங்க சரியா சொல்லிடுவீங்கன்னு
2: நினைச்சனே.
0: இல்ல, நாளும் விளையாட எது காரணம் என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலில்.
2: அந்த நாளும் விளையாடும்.
0: இல்ல இல்ல இல்ல, விழியா? சரி, அடுத்த நேரக்கே
2: தெரிஞ்சுக்கோம்.
0: சரி, அடுத்த நேரக்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, நன்றி. யோசிங்க, யோசிங்க, இதை சொல்றேன். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம், யாருங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் சார், சொல்லுங்க.
3: விழிதாமா வரும்.
0: விழிதான் வருமா? சரி சரி, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மாலினி தேவி மேடம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா, விழி சரியான விடை. வாழ்த்துக்கள். நேரம் 4:26, 50.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து வரும் பாடல்

0: மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க. வணக்கம். வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ. வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
1: நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: பாடலை கேட்டிங்களா?
1: ஆ, சொல்லுங்க மேம்.
0: நாதம் இசைத்து வந்தது எது இங்கு அந்த பாடலின் குறிப்பு? நாதம் இசைத்து வந்தது எது என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலில்.
1: மேம், நாதம் இசைக்கு
0: யோசிங்க, அடுத்த நேர கேட்கும். வணக்கம் வாங்க. யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க. நாதம் இசைத்து வந்தது எது இங்கு இந்த பாடலில்? என்ன சிலம்பு? ஏதோ எப்படி குறிப்பிட்டிருப்பாரு கவிஞர் அழகா. சரி, அப்படி யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ. வணக்கம். ஹலோ. வணக்கம். லைன்ல இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யாரவி.
0: வித்யாரவி மேடம், சொல்லுங்க. பாத மணிச்சிலம்பு அப்படிங்கிறது சரியான விடை. அதை முழுவதுமா சொல்லணும் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். நன்றி, வாழ்த்துக்கள். அங்க சாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். அவர் சிலம்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாத மணிச்சிலம்பு, ஏன்னா அந்த வரிகளோடு சொன்னதான் அது அழகா இருக்கும் இல்லைங்களா? அதை தான் கேட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு வராங்க நேர்களெல்லாம். தொடர்ந்து இணைந்திருக்க நேர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல்

0: நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். பொறுமை பித்தன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் சங்கர் கணேஷ். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து வரும் நேயர் யார்? வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: குட் ஈவினிங். கிருஷ்ணதாஸ் ஃப்ரம் நவம்பூர்.
0: நவம்பூர்லேருந்து கிருஷ்ணதாஸ் சார். பாடலை கேட்டிங்களா?
1: கேட்டேன். நல்ல பாட்டு. ரொம்ப நல்லா கேட்டு இருக்கோம். இந்த தீம் கேட்டோம்.
0: பார்வை அது எதுவா இங்கு உதயமானது? பார்வை அது
1: பார்வை எங்கு உதயமானது
0: எதுவா இங்கு உதயமானது?
1: அப்படியே கொண்ட பார்வை எங்கும்னு வருது.
0: அப்படியா? அப்படியா?
1: உங்க கேள்விக்கு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல.
0: சரி, அப்படியே யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: வணக்கம் மேடம். அவரிக்காடு அறிவழகன்.
0: அறிவழகன் சொல்லுங்க. பார்வை எதுவாய் உதயமானது?
2: உயிர் கொண்ட ஓவியம் உண்டு.
0: உயிர் கொண்ட ஓவியம். ஓவியத்தையே கேட்குறீங்களான்னு. சரி, அடுத்த நேரம் கேட்கலாம்.

0: வணக்கம் வாங்க. யாருங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: யாருங்க?
1: மாவட்டம் வலங்கை.
0: ஹலோ,
1: துரை.
0: துரை சார் சொல்லுங்க.
1: வலங்கை மாவட்டிலிருந்து ஆட்டோ துரை பேசுறேன் மேடம்.
0: சரிங்க சொல்லுங்க.
1: என்ன கேள்வி சொல்லுங்க.
0: அதாவது பார்வை இங்கு எதுவாய் உதயமானது? எப்படி உதயமானது?
1: எனது பார்வை உலகை காண்பது, உன் இதயம் எழுது உணர்வில்.
0: முழுவதும் பாடிட்டு இருந்தீங்கன்னா மத்த நேருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருமே. யோசிங்க. வணக்கம் வாங்க. யாருங்க? யாருங்க? ஆ சொல்லுங்க. அதான் மேடம் சொல்லுங்க. உனது விழியில் எனது பார்வை. அழகா இருக்கு இந்த பதில். இல்லையே, இது பதில் இல்லை. யோசிங்க. நன்றி. வணக்கம் வாங்க. யாரு இன்னொருத்தர் கேட்டுட்டு. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
2: இந்திராணி வண்டாரப்பேட்டையில இருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கும். சொல்லுங்க, பதில சொல்லுங்க.
2: ஓகே ஓகே. பார்த்த பார்வை படிக்காத காவியம்.
0: என்னது? இன்னொருவாட்டி சொல்லுங்க.
2: படிக்காத காவியம்
0: இல்ல, முழுவதுமா சொல்லுங்க. பணிக்கொண்ட பார்வை. அது பணி கொண்ட பார்வை. அது எவ்வளவு அழகான ஒரு
2: படிக்காத காவியம்.
0: படிக்காத காவியம் ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப அழகா ஒவ்வொரு வரிகளா அப்படி கேட்டுட்டு அவங்க பதில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? நேரம் 4:40 பத்து நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: மணக்குடியிலிருந்து ராஜேந்திரன் பாடலை கேட்டிங்களா? சரி, இந்த பாடலை வந்து கம்பன் எழுதிய பாட்டெல்லாம், கம்பன் எழுதிய பாட்டு கேட்டது எந்த மொழியில்? கம்பன் எழுதிய பாடலை
1: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
0: கம்பன் எழுதிய பாடலை கேட்டது எந்த மொழியில் என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார்.
1: கம்பன் எழுதிய மொழி வந்து முதலில் கம்பராமாயணம் வந்து சமஸ்கிருதம், அப்புறம்
0: கம்பன். இல்ல, நான் இதில் இந்த பாடலில் வந்த வரி தான் கேட்கிறேன். கம்பன் எழுதிய பாட்டை எந்த மொழியில் கேட்டதாக கவிஞர்? எந்த வரி? சரிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க யாருங்க? வணக்கம். அதாவது இந்த வரிகளில் உள்ளது அதை விளக்கம் சொல்ல சொல்கிற இந்த வரிகள் தான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? அந்த வரிகளோடு இணைந்திருந்தது தான் நம்ம கேள்விகள். வணக்கம், வாங்க யாருங்க?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: மோகன மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், சொல்லுங்க.
2: தாம்பரம் விஜயேஸ்வரன் பேசுகிறேன்.
0: தெரியுது தெரியுது, சொல்லுங்க.
2: இப்பதான் மேடம் கோயிலுக்கு போன மேடம் பிரதோஷம். நாங்க ஒரு பிரச்சனை, கோயில் அவசியமே இல்லை, இப்பதான் வீட்டுக்கு வந்து ஆன் பண்ண உங்க வாய்ஸ் கேட்டது போட்டு.
0: சரிங்க, சொல்லுங்க.
2: காலையில ரெண்டு மணி கேட்டேன் மேடம், பாட்டு எல்லாம் சூப்பரா இருந்தது.
0: சரி,
2: இப்ப பதில் சொல்லவா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: கம்பன் எழுதும் பாட்டெல்லாம் கேட்டேன் கிளி மொழியில்,
0: அழகு அழகு.
2: பொன்றா இரண்டா என் ஆசை மேடம்.
0: நிறைய அப்படியே நிறைய ஆசைகள் தான், ரொம்ப அழகா சொன்னீங்க. பாடியே நன்றி நன்றி.
2: சூப்பர் பாட்டு மேடம் இது, நான் பாடல் உங்கள் சாய்ச்சி நிறைய பேர் கேட்டிருக்கேன்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப அழகா வந்து அந்த பாடலோடு அப்படி ஒன்றி அவங்க பாடும்போது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது இல்லையா? அழகான பாடலே பதில் சொல்லிட்டாங்க, நன்றி வாழ்த்துக்கள். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: அளவுக்கு உழைப்பவன். இந்த திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். பொன்மை பித்தன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 4:43 இருபதனுடைய அடுத்து வர இருக்கும் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம், வாங்க. யாருங்க?
1: இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
1: மாலை வணக்கம், ராஜேந்திரன்.

0: நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். புலமைப்பித்தன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். இளைஞர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க பதில் சொல்லலாம். அதாவது, இனிமையான பாடல்களோடு இதும் இதமாய் இவ்வேளையில் வரம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வணக்கம், வாங்க யாருங்க?
1: வணக்கம், ராம்பிரியன்.
0: ராம்பிரியன் எங்கிருந்துங்க?
1: 20 நாட்களுக்கு அப்புறம் நீ தான் இணைப்பு கிடைச்சது மறுபடியும்.
0: சரிங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நிகழ்ச்சி அருமை. பதில் சொல்றதுக்கு முன்ன வரிகள், அதாவது பாட்டு கவனி, வரிகளை சொல்லுன்றது ரொம்ப ரொம்ப விஷயம். அதுவும் புலமைப்பித்தனின் பாடல்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடரட்டும் நிகழ்ச்சி. நம்ம முகப்பாது என்மே சிறப்பு வாழ்த்துக்கள்.
0: சரி, எங்க இருந்து பேசுறீங்க அதை சொல்லலையே?
1: சென்னை தான்மா, சென்னை.
0: சென்னையில இருந்து. சரி, அதாவது எல்லைகள் இல்லாதது எது? இங்கு இந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தார் கவிஞர், எல்லைகள் இல்லாதது இது என்று.
1: எல்லைகள் உலகம். ஓகே,
0: உலகம். உலகம் ஓகேவா?
1: ஆமா.
0: சரி சரி, எல்லைகள் எல்லா உலகம் அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து மலரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: பல்லாண்டு வாழ்க இந்த திரைப்படத்திற்காக பலம் அந்த பாடலை கேட்டோம். பாடியிருந்தார்கள் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம். என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க பதில் சொல்ல. வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யாருங்க?
1: வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்க? எங்கிருந்துங்க?
1: குப்புசாமி பேசுறேங்க.
0: குப்புசாமி சார், பாடலை கேட்டிங்களா? சரி, அசைந்தும் தவழ்ந்தும் விளையாடிய அசைந்தும் தவழ்ந்தும் விளையாடியது எது?
1: என்ன வரி வேணும்?
0: அசைந்தும் தவழ்ந்தும் விளையாடியது எது?
1: மேகம் தவழ்ந்து

0: விளையாடும் வானத்திலே.
1: அப்படியா, சரியான விடையா?
0: ஆமாங்க.
1: சரிங்க சரிங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யாருங்க யாருங்க?
2: மேகம். மேகம் அசினத்தவுடன் விளையாடுறோம்.
1: மேகம் அப்படிங்கிற சரியான விடை இல்லையா? சரிங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இருவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் இந்த பாடலை கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து வரும் பாடல்

0: இதய வீணை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசைலா பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி வாங்க. வணக்கம். வணக்கம், யாருங்க?
1: வணக்கம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: உஷா, சென்னைங்க.
0: மலருடை அணிந்து வந்தது யார் இந்த பாடலில்? யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க. யாருங்க மலருடை அணிந்து வந்தது இந்த

0: பாடலில் யார்? ஹலோ,
1: மாலை வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: வெங்கட் சார், சொல்லுங்க.
1: மலருடன் பனிவிழ
0: மலருடை அணிந்து வந்தது யார் என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலில் கேட்டிருந்தேன்.
1: மலைமகள் மேடம்.
0: மலைமகள் அப்படிங்கிறது சரியான விடையா?
1: ஆமாம் மேடம்.
0: சரிங்க, இன்னும் ஒரு நேரம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கமாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
2: நாவலூர்லேருந்து ஷேக் தாவூத் மேடம்.
0: ஷேக் தாவூத், சொல்லுங்கள் சார், மலருடை அணிந்து வந்தது யார்?
2: மலைமகள் மேடம்.
0: மலைமகள்ங்கிறது சரியான விடையா?
2: மலருடை
0: அணிந்தாள். அணிந்தாள், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார், நன்றி.
2: நன்றி மேடம்.
0: இளைஞர்களே, இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் விளம்பரம் நாம் கேட்டது

0: இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் வலம் வர நாம் கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி ஆயிற்றுக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, 100.4 திருப்பத்தூர் பண்பலை, 101.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: இன்றைய பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மொபைல் ஃபோனை எடுங்க. 044 என்ற முன்னணிப்பையனோடு 2952-0853 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பையனோடு 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். எப்பா இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, முகநூல் பக்கத்துக்கு போங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவோம், எந்திரிக்கிறதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சரி உலக நடப்பு, உள்ளூர் நடப்பு, வெளிநாட்டு நடப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் படிப்போம், நியூஸை கேட்போம், அதுக்கும் மொபைல் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம், சரி ஓகே இந்த சமூக வலைதளங்களில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா பண்ணியிருக்காங்க, ஒரு குட் மார்னிங்கை போட்டு விடுவோம் அப்படின்னு குட் மார்னிங் நம்ம அனுப்புவோம். நமக்கு சிலர் குட் மார்னிங் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு பஸ்ஸை பிடிச்சி போகணும்னா அப்படி அங்கே ஒரு பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மொபைல் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இன்றைக்கி என்னப்பா நீ மொபைலை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம மொபைல் என்பது நம்ம வாழ்க்கையோடு ஒண்டி போச்சு. அந்த மொபைல் வந்து நம்ம கூட ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி நாம் பகிர்ந்துக்க போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் இணையணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பினோடு 2952-0853 மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்போடு 2838-9871 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம்
0: மாலை வணக்கம். யார், எங்கிருந்து?
1: அரியலூர் மாவட்டம், சுத்தவெளி, தர்மபுரி.
0: தர்மபுரி ஐயா, தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
1: தலைப்பு சொல்லுங்க, நாங்கள் இப்போதான் பண்ணோம்.
0: சரிங்க, நம்ம இன்னைக்கு என்ன எதை பத்தி பேசுவோம்னா, ஒரு 24 மணி நேரம் உங்க மொபைல் உங்க கூட இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அச்சோ மொபைல் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்களா? அடப்பா மொபைல் இல்லப்பா,
1: ஒரு வேலையும் ஏங்க சார், ஒரு வேலையும்
0: ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா,
1: ஒரு வேலையும் ஆகாது.

0: மொபைல் மொபைல் இல்லைனா ஒன்றுமே ஆகாது, ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டாரு முதல் நேயரே. சரி ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. ஸோ இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சரி ஓகே, நிகழ்ச்சியில் அதாவது நீங்களும் நீங்களும் ஆசைப்படுங்க, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் புது நேயர்களுக்காக 044 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2838 9871 அப்படியும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து?
1: ஒண்ணுமே
0: பண்ண முடியாது.
1: ஒண்ணுமே
0: இல்லாம அப்படியே பிளாங்க் ஆயிடும்பா அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சோ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ சார், இனிய மாலை வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்கிருந்து? தலைப்பு கேட்டீங்களா
2: சார்? தலைப்பு கேட்ட சார், தலைய பிச்சுக்குவோம் சார்.
0: தலைய பிச்சுப்பீங்க அப்பா?
2: ஒரு நிமிஷம் பயத்து முடிச்ச மாதிரி இருக்கும். ஏதோ மாற்று கிரகத்துக்கு போன மாதிரி உணர்வு ஏற்படும்.
0: மாற்று வேற்று கிரகத்துக்கு போய் ஏதோ வேற ஒரு உலகத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஃபீல் வந்துடும். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. பாத்தீங்களாங்க என்ன சொல்றாங்க. வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் ஐயா, தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் கருப்பூர்ல இருந்து அரியமுத்து பேசுகிறேன்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
3: கேட்டங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன ஐயா பண்ணுவீங்க?
3: என்ன ஒரு நாள் இது ரிப்பேர் ஆகணுன்னு சொல்ல ராத்திரி தூங்கவே இல்லை,
0: தூக்கமே வரலன்ட்டீங்க.
3: ஹலோ
0: சொல்லுங்க ஐயா, இணைப்பில் இருக்கு.
3: அதான் இரவு முழுவதும் தூக்கமே வரல, ரிப்பேர் தின்ன மறுநாள் வரும், ரிப்பேர் பண்ண எடுத்துட்டு போறேன் சொல்றாரு. இல்லைங்க, டவர் இல்லாம இருந்திருக்கு.
0: டவர் இல்லாம இருந்ததை மறந்துட்டமே, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தூக்கம் இல்லாம போயிட்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. பாத்தீங்களாங்க, அதாவது டவர் காணும், டவர் இல்லாம போனதுக்கு மொபைல் என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு தூக்கமே இல்லாம தவிச்சிருக்காரு. என்ன பண்றது அந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கு பண்ணோம்னா 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952 0853 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டுமே பிஸியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முகநூல் பக்கத்துக்கு போங்க, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம். போஸ்ட்டுக்கில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடலாம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
4: நான் யூஸ் பண்றது பட்டன் ஃபோன் தான் சார். ஆனா அது இப்பவே என்னால இருக்க முடியாது, ஏன்னா எப்போதும் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கேன். நைட்டு 2-3 மணி மட்டும் நம்ம விவித் பாரதி தான் கேட்டுட்டு இருக்கேன். அது இல்லைன்னா என்னால இருக்கே முடியாது. வச்சிருக்கிறேன், ஆனா அது இல்லாம என்னால இருக்க முடியாது.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோட இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு
4: சொல்லுவாங்க, நீங்க பட்டன் போன் வச்சிருக்கோம், இந்த இவ்வளோக்கு கேட்கறியே, ஒரு டச் போன் வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு.
0: என்ன பண்ணுவீங்க, இதுக்கே இவ்வளவு அடிக்டா இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்து.
4: எனக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. எனக்கு எப்பெல்லாம் டைம் மனசு சரியில்லையோ, இப்ப நீங்க பேசக்குள்ளலாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி கணக்கா வந்துடும்.
0: மகிழ்ச்சிமா, நன்றிமா. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், விபத் பாரதியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள்.
4: அது நைட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் நைட்டு 2 மணி இருக்கு
0: நம்ம விபத் பாரதியில.
4: அதனால எந்த கவலையும் இல்லாம கேட்டுட்டு அழகா ஜாலியா இருக்கு.
0: சூப்பர்மா, எல்லோருக்கும் எல்லாம் விபத் பாரதி தான். மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: ஐயா மாலை வணக்கம்.

0: ஐயா.
1: மாலை வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
0: ஐயாவுக்கு ஐயாவுக்கு வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன். ஐயா, தலைப்ப சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு 24 மணி நேரம் மொபைல் இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு
0: இருக்கோம். மொபைல் இல்லனாலும் பரவாயில்லை ஐயா, நம்ம ஆதி காலத்து அப் 2003 வரைக்கும் மொபைல் இல்ல.
1: அப்படி சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கோம்ல, இப்ப என்ன அப்படின்றீங்க?
0: கருத்துக்களை
1: பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றியா.
1: பாத்தீங்களாங்க, இவர் என்ன, இவரோட கருத்தும் நம்ம இது போல இல்லாம இருந்திருக்கோம். அதுக்கு ரொம்ப அடிக்ஷன் ஆக வேணாம். அதாவது தகவல் தொடர்பு சாதனம் தாங்க, அது இல்லாமலேயும் இருக்கலாம். என்ன 24 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம். கும்பகோணம் சோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனிங்கான
1: மகிழ்ச்சி. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
2: கேட்டேங்கய்யா. முன்னமே இந்த தலைப்பை நீங்க கொடுத்துருங்க, அதை ஒட்டியே நானும் பேசிருக்கிறேன். மீண்டும் இதே தலைப்புல நானும் பேச வாய்ப்பு கிடைத்தது முகம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: செல்லு. சரி, என்னுடைய நண்பர் நகர் மனோகரன் வீட்டுக்கு போவேன். அங்க உட்கார்ந்து பழைய படங்களின் பாடல்கள் ஏற்றியவர் இசையமைப்பாளர்கள், காணா போன இந்த படங்களையும் பாடல்களையும் பற்றி நேரம் போறது தெரியாம அலசிக்கிட்டே இருப்பான்.
1: ஆராய்ச்சி பண்ணிட்டே பண்றீங்க. அதாவது இந்த செல்லு இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு வேலையில் போயிட்டு நான் இணைந்து என்னோட முழு கவனத்தையும் அதில் செலுத்துவேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. செல்லுன்னா ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் கூட ஆகட்டும் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. சூப்பர் ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நீயர், வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
3: ஐயா?
1: சோறு இல்லாம கூட இருந்துருவோம்பா. நான் மொபைல் இல்லாமலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க ஐயா. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார, திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகர் பேசுறேன் சார்.
1: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? நலமா இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
4: போன் வந்து ஒரு வார்த்தைக்கு இல்லாத இருந்தாக்க மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். போனே இருக்க கூடாது, எஃப்எம் கேட்டுனே இருந்தா அதே மனசுக்கு ரொம்ப இது. போன் வச்சு பாத்துருந்தா வேலையும் கெடுதுங்க, குட்டி பசங்களாம் அதுலயே உக்காந்துக்கிறாங்க.
1: போன் இருந்தா வேலை கெட்டு போகுது அப்படின்ட்டீங்க. அதாவது இல்லாம இருந்தாலே பரவாயில்ல, எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய நேரில் கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். கோயில் காலை திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கவங்க யாருன்னு பார்த்தோம்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜாவுடைய இசையமைப்பில் கங்கை அமரனோட வரிகள்ல பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி, தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:17 கடந்து போயிட்டு இருக்கும். நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்ற 102.3 பத் பாரதியில் நாம் அணிந்திருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் மொபைல் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்தா, நிறைய நேயர்கள் கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், வாழ்க. மடிப்பாக்கம் கோபாலன்.
0: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா? தலைப்பு கேட்டீங்களா?
1: ஹலோ,
0: இணைப்புல இருக்கீங்க ஐயா? வானொலி பெட்டியின் ஒலி அளவு குறைச்சிட்டு
1: தள்ளி வந்துட்டேன்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: போன் இல்லாத ஒரு கஷ்டம் கிடையாது. ரேடியோ இல்லாட்டா கஷ்டம் எனக்கு. வானொலி தான் முக்கியம்.
0: வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசினா நேயர்கள் எல்லாருக்குமே வந்து கேட்கிற நேயர்களுக்கும் நமக்கும் எல்லாருக்குமே சிறப்பா இருக்கும்.
2: முன்னாடி ஒரு வருஷம் என்ன பண்ணும்?

0: நோ, அது போல இப்ப இப்ப இன்றைய காலகட்டத்துல இப்போது நிறைய வந்து தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, வாழ்க்கையுடைய இயல்போடு எல்லாமே ஒன்று இருக்கு. இப்ப
1: 24 மணி நேரம்
0: ஆமா, அதாவது இன்றைய காலகட்டத்துல 24 மணி நேரம் உங்ககிட்ட செல்லு இல்லைன்னா இப்ப நம்ம வந்து நிறைய வந்து டிஜிட்டலா மாறிட்டோம்.
1: நம்ம பழைய ஆளுங்கனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு வேணா அது கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
0: சிரமமா இருக்கும், பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், உடையார் பாளையம் மஜின்.
0: மஜின் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், நீங்க என்ன சார் பண்ணுவீங்க?
2: அலைபேசியை அலை கழிக்க முடியாது, அது ஒரு அத்தியாவசிய பொருளாயிடுச்சு சார்.
0: அத்தியாவசிய பொருளாயிடுச்சுப்பா, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டீங்க.
2: பண்ண முடியாது, ஏன்னா பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கேஸ் இணைப்பு, அரசு நலத்திட்டங்கள் வரை அதோட இணைச்சு வச்சிருக்கிறோம்.
0: எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே போன் நம்பரை கொடுங்க, போன் நம்பரை கொடுங்க அப்படின்னு நம்ம கொடுத்து அப்டேட் பண்ணி வச்சிடணும். எல்லா சேவைகளை பயன்படுத்தினா போன் வேணும், போன் இல்லாம எப்படிப்பா இயங்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க?
3: கும்பகோணம் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார் சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: தலைப்பு கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், 24 மணி நேரம் மொபைல் உங்க கையில இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க சார்?
3: ஒரு நாள் மொபைல் தான் தேவைப்படுது, ஆனா குழந்தைக்கு அந்த மொபைல் வந்து கண்ணை எடுக்கிறது, அந்த பார்வை எல்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. ஆனா செல்லு தேவைதான், அவசியத்துக்கு தேவைக்கும் தேவையில்லை, செல்லாம்
0: தேவைதான் ஆனா அவசியத்துக்கு பயன்படுத்தினா போதும் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இருக்கிறது? சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சு வச்சுட்டு இங்க பேசுதல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுறீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா நேயர்கள் கேட்டு இருக்காங்க, எல்லாரும் கேட்டு இருக்கும் போது கொஞ்சம் துரிதமா செயல்பட்டா சிறப்பா
4: நடக்கும்.
0: வீட்டுல எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குப்பா, அந்த மொபைல் போனை வச்சுக்கிட்டு வீட்டு வேலைதான், அப்பப்ப ஏதாவது ஒண்ணு டிலே ஆயிடுது, மொபைல் போனை பார்த்துட்டு டைம் போறதே தெரியல, அதனால டிலே ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை
4: பகிர்ந்துருக்கீங்க.
0: பாதி பாதியில அப்ப இப்படியே நிக்குதுப்பா, முழுசா முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு.
4: வீட்டு வேலை கிளீனா சரி, இன்னைக்கு இல்ல, நம்ம வீட்டுல கிளீனா வேலை செய்யலாம் ஒரு இது இருக்கும்.
0: ஓகே, மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், மணிப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து?
5: துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலைப்பூங்கல செய்யக்கிழங்கு ராமன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
5: சொல்லு உலகம் போய் இப்ப செல்லு உலகம் ஆயிட்டு.
0: சொல்லு உலகம் போய் செல்லு உலகமா ஆயிடுச்சு, பஞ்சு பறக்குதே.
5: என்ன
0: பண்றது,
5: சொல்லுலகம் போய் செல்லுலகம் ஆகிட்டு செல்லு படுற பாடு என்ன பெரும்பாலும்.
0: சொல்லுலகம் போய் செல்லுலகம் ஆயிட்டு செல்லு இல்லாம இருக்க முடியாதுப்பா, இது செல்லோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: ஸோ நிறைய நேர்கள் கொள்கிறது, அவங்கவுங்க கருத்துக்களை ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குல்ல. சரிங்க, சரி, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து?
6: பூந்தண்டை இனிய மாலை வணக்கம் சார், நான் மேட்டூர்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் சார். எனக்கு வந்து இந்த அலைபேசி வந்து இல்ல அப்படின்னா எப்படின்னா, 2019ல இருந்து எனக்கு இந்த மொபைல்ல நம்ம விவேக் பாரதி நிகழ்ச்சி வரும்னு சொன்னாங்க சார். அப்ப வந்து எனக்கு, நான் வந்து ஹைதராபாத்ல இருந்தேனா, எனக்கு நிகழ்ச்சி கேட்காம ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த விவேக் பாரதி நிகழ்ச்சி கேட்கணுங்கிறதுக்கோசரே இந்த மொபைல் போன் வாங்கினேன் சார். அதுல இருந்து ஒரு நாள் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணலையோ இல்ல இதாயிடுச்சுனோ, ஐயோ இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி ஓடுதோ தெரியலையே, இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் வருதோ தெரியலேன்ற ஒரு மன ஆபங்கம் ஏற்படும். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனமும் ஆறுதல் படும் வாய்ப்புக்கு. நன்றிங்க சார்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். விபத் பாரதியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். வணக்கம் விபித் பாரதி, தமிழ் பண்பலை.
7: இனிய மாலை வணக்கம் நாகராஜ் சார்.
0: மாலை வணக்கம் சார். யார், எங்கிருந்து?

0: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன்.
1: நான்
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் சார்.
1: மொபைல் தான் மகிழ்ச்சியா இருப்பேன்.
0: லைனும் ட்ரை பண்ண தேவையில்ல,
1: எந்த இதுவும் இல்லப்பா.
0: நம்ம சாப்பிட விட மாட்டாங்க சார், சாப்பிட போது ஒரு கால் வரும்,
1: ஒரு வேலை இருக்கும், யாராவது ஒன்னு கால் பண்ணி நமக்கு என்ன சொல்றது, இதை பண்ணணும் அதை பண்ணணும், அப்பா இவங்க கால் அட்டன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அந்த சமயத்துல இப்ப அந்த போனை யாருப்பா ஏன்பா இந்த இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுங்க. கரெக்டு தாங்க. சரி ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டு அடுத்து என்ன நேர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொன்மன செல்வன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், மனோ சித்ரா குரல்களில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கங்கை அம்மனோட வரிகளில் இளையராஜா அவர்களின் இசை அமைப்பில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு சூப்பரான சாங்கை கேட்டு முடிச்சோம். நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம இது இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 24 மணி நேரம் மொபைல் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தாங்க பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா புது நேயர்களுக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 08 53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838978 71 அப்படின்னு நீங்கள் அழைக்கலாம். இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்துக்கு போங்க, உங்களுடைய கருத்துக்களை அங்கே நீங்கள் பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கிருந்து? மீனாட்சி அம்மா, தலைப்பு கேட்டிங்களா? சொல்லுங்கம்மா, நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க ஒரு 24 மணி நேரம் மொபைல் இல்லாமல் இருந்தால்? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: இழுக்குனர்
0: தேவா சார், தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: என்ன
0: பண்றாங்க பயன்படுத்தாம இருக்கிறது சில இடங்கள்ல மகிழ்ச்சி
2: தான். அவர் கோயில் வளம் வராரு.
0: ஓகே. எஸ் சார்,
2: போய் வளம் வரப்போ அவரு பேசிட்டே போறாரு. நான் சொன்னேன், இது வந்து நிசப்தமான இடம், நிம்மதி தேடி வர இடம், இந்த இடத்துல வந்து நீங்க அப்புறம் சாரி சாரி சொல்லிட்டு போயிருந்தேன்.
0: ஓகே ஓகே, மகிழ்ச்சி சார், சூப்பர் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: பாபுராஜ் முகமது இக்பால்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
3: என்ன
0: வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே வந்து மொபைல் போனுக்கு நம்ம வந்து பழக்கப்பட்டுட்டோம். என்னப்பா, அது இல்லாமல் இருந்தால் ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தொலைச்ச மாதிரி ஒரு 10 நிமிஷம் இல்லாமல் இருந்தால் எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு. சார்ஜ் போடும்போது கூட நம்ம யோசிப்போம் சம்டைம், ஆனால் சார்ஜ் இப்போ அந்த சார்ஜ் ஏறி இருக்கா எத்தனை பர்சன்டேஜ்
3: கணக்கெடுப்பு படிங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டாய்லெட்டுடைய உபயோகப்படுறத செல்போன் தான் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க. அது மாதிரி
0: தகவல் தொடர்புக்கு இப்போ வந்து இன்றியமையாக தான் மாறிடுச்சு, இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், நான் வேப்பம்பட்டிலேருந்து டேனியல் பேசுகிறேன் சார்.
0: டேனியல் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: தூங்குவோம் சார்,
0: ஒரு நாள் நிம்மதியா இருப்பா. என்னத்துக்குப்பா இந்த போன்?
4: ஏன்னா 11 மணி

0: கூட சொல்றேன் எனக்கு போன் ஆஃப் பண்ணலாம், போன் ஏன் ஆஃப் பண்ண கூட கேள்வி கேக்குறாங்க. அதனால நைட்டு 11 மணிக்கு கால் வருது, ஏங்க இந்த மாதிரி என்னங்க ஒர்க் நாளைக்கு இருக்கு, அதை பண்ணணும், ஜாப் ஒன் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். நிம்மதியா சந்தோஷமா தூங்குவோம் சார்.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் அம்மா, நீங்க தலைப்பு கேட்டீங்களா, என்ன பண்ணுவீங்க?
2: என்னது
1: இல்லாம பரவாயில்ல, போன் மட்டும் வேணும்.
2: வாழ்த்துக்கள்.
3: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடையிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க மொபைல் போன் ஒரு நாள்
3: இல்லன்னா? தலைப்பு
1: மகிழ்ச்சி. நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க?
3: நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு யூஸ்வலாவே தோட்டம் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். நல்ல பூக்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா பராமரிச்சு அந்த தோட்டத்தை எல்லாம் பராமரிப்பேன். ரெண்டாவது நண்பர்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட டைம் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஒரு 4-5 மணி நேரம் இருந்து அந்த ஒரு நாள் அப்படிங்கறது.
1: மொபைல் போன் இல்லனால பிரச்சனை இல்லை. நான் அடுத்த ஒரு எனக்கு ஒரு அடுத்த இது இருக்குப்பா, என்னோட தோட்டத்தை பாதுகாப்பு
4: வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க.
1: அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க?
5: நாகராஜன்.
1: நாகராஜன் சார், தலைப்பு கேட்டீங்களா சார்?
5: செல்லு இல்லைன்னா காலம் வளர்.
1: செல்லு இல்லைனா ஒண்ணுமே நடக்காதுப்பா. அப்படி
5: ஜாமான் ஆர்டர் சொல்லணும், ஜாமான் வாங்க வர வாங்கணும், ஜாமான் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுவாங்க.
1: எல்லாத்துக்குமே நம்மளோட வாழ்வியலோட ஒன்றி போச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது, செல்லு கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ.
1: வணக்கம்.
6: வணக்கம் சார், வடபழிலேருந்து குணநாதன் சார்.
1: வணக்கம் சார், தலைப்பு கேட்டிங்களா சார்?
6: ஹலோ சார்,
1: தலைப்பு கேட்டிங்களா?
6: கேட்டேன் சார். இப்போ முன்னாடி வந்து காயின் மொபைல் இருந்தது சார், மொபைல் இல்லாத சமயத்தில் அப்போ கொஞ்சம்
1: பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
7: நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்கு போம் சார். வணக்கம்
1: சார், தலைப்பு கேட்டிங்களா?
7: நேற்று கேட்டுதான்.
1: சொல்லுங்க சார், நீங்க என்ன சார் பண்ணுவீங்க ஒரு 24 மணி நேரம் மொபைல் இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்வீர்கள்?
7: 24 மணி நேரமும் மொபைல் இல்லைன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் மனதுக்கு, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது.
1: சந்தோஷப்படுவோம்ப்பா அப்படின்றீங்க.
7: ஏதாவது தேடணும் இல்ல, மொபைல் கையில இருந்தாவே எங்களை வேலைகள்லாம் நிறைய தடைப்படும்.
1: இடையில சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமே, ஆனா என்னதோ மெசேஜ் போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு ஒரு போவோம், பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அது நிமிஷங்கள் அப்படியே கடந்து போயிட்டு அந்த வேலையை முடிக்காமல் இருப்போம். என்னடா இது, அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுக்கடுத்து வர நேயர்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கிற பாட்டு யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்வி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் கண்ணுப்பட போகுது. யா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு கேட்டு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில்

0: உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நூற்று 2.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். 5:45 கடந்து போயிட்டு இருக்குங்க. நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு 24 மணி நேரம் உங்கள் கையில் மொபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுனா சிறப்பாக.
2: முதல் நேயர் சார், பேசுகிறேன்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்க அம்மா, உங்கள் பெயர், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மகிழ்ச்சிமா.
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியோடு என்றும் இணைந்திருங்கள் விவத் பாரதியோடு. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசுனா அனைவருக்கும் சிறப்பா இருக்கும். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், யார், எங்கிருந்து?
3: உளுந்தூர்பேட்டை தாலுகா கலம்பூர் கிராமத்துல இருந்து பேசுறேன்
1: சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
3: என் பேர் வேலு சார்.
1: சரிங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: தலைப்பு கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க என்னையா செய்வீங்க?
3: அதான் சார், இன்னைக்கு வந்து இந்த செல்லு இல்லாம இருக்க முடியாது சார். இன்னைக்கு
1: செல்லு இல்லாம இருக்கவே முடியாதுப்பா.
3: என்ன காரணம்னா, ஒரு 40 பேர் 50 பேர் ஒரு குரூப்ல சேர்த்து விட்டு
1: எல்லாரோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு மீடியமா இருக்கு. அதனால வந்து அந்த
3: அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருக்கும் 40 பேருக்கு ஒரே டைம்ல போன் பண்ண முடியாதுல்ல?
1: அதுதான், எல்லாருக்குமே ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு சமூக வலைதளத்துல அதுல ஒரு மெசேஜ போட்டு விட்டோம்னா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தானே போயிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கா நம்ம பேசி போன் எடுத்து பேசியதுன்றதுக்கு மேலே கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால வந்து மொபைல் போன் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், நன்றி நன்றி. வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
4: ஹலோ.
1: வணக்கம், யார், எங்கிருந்து?
4: கும்பகோணத்து பக்கத்துல பலவத்தாங்கண்டலை.
1: சரிங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
4: ஐயா? கேட்டா
1: சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன ஐயா பண்ணுவீங்க?
4: செல் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. டெய்லர் வேலை.
1: சரிங்க ஐயா, செல் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது, செல்லோடு இணைந்ததுதான் அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
5: உங்களுக்கு
1: சொல்லுங்க. தூக்கம் கெட்டு போகுது, இது கரெக்டான நம்ம எப்பயாவது வந்து தூக்கம் சொன்னீங்கல்ல, அது கரெக்டு தான். நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஏற்படும். நம்ம தூங்கும் போது திடீர்னு ஒரு ஃபோன் வரும், திடீர்னு மெசேஜ் வரும், அட என்னப்பா இது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் போது தூக்கம் கலைஞ்சிரும். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் மா. நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார், எங்கிருந்து?
6: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
6: சார், மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
6: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது ஃபோன், அதாவது மொபைல் வந்து

0: ஒரு 24 மணி நேரம் உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீர்கள்?
1: ஃபோனு,
0: மொபைல் ஃபோனு உங்கள் கையில் இல்லை, ஒரு 24 மணி நேரம் இல்லைன்னா நீங்கள் என்னையா பண்ணுவீங்க? அச்சோ ஃபோன் இல்லையே அப்படின்னு பார்த்து இது பண்ணுவீங்களா, இல்லை பரவாயில்லப்பா இந்த ஃபோனால் தான்ப்பா இதுவாக இருக்குது அப்படின்னு நிம்மதியாக இருப்பீங்களா?
1: இல்லை, ஃபோன் இல்லாட்டினா வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஐயா,
0: ஒன்றும் செய்ய முடியாது.
1: அது இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும்.
0: இருந்தாதான் நிம்மதி, இல்லைனா வந்து முடியாது அப்படின்ட்டாரு. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வித் பாரதி தமிழ் பண்பலை
2: சார், வணக்கம். நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பனி சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கீங்களா?
2: சார் நல்லமா இருக்கிறேன். மேல சுத்துற ஃபேன் இல்லாம கூட நான் இருந்துருவேன், என் கையில போன் இல்லாம இருக்கவே முடியாது சார்.
0: என்ன ஒரு பஞ்சம், மேல சுத்துற ஃபேனை கூட வேணாம்பா, எனக்கு போனு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். பார்த்தீங்களாங்க, பஞ்சு பஞ்சா வருது. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க.
3: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார், மதுரையிலிருந்து ஆன்சனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். அல்ல, ஒரு ஆக்சுவலி வந்தீங்கன்னா அலைபேசி அந்த மொபைல் இருந்தா நான் பழைய பாடல்கள் அந்த டிவியில் வச்சு நல்லா கண்டிப்பா
0: பார்த்துட்டான்.
3: ஓல்டு ஓல்டு இஸ் கோல்டு பாருங்களேன். ஏன்னா மொபைல் அந்த காலத்துல இருந்தாதான் என்ன சொல்றது, பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு அந்த அந்த தொலைக்காட்சியில கண்டிப்பா பழைய பாடல்களா பாத்துக்கிட்டு பழைய திரைப்படம் பார்ப்பேன். பணி முடிஞ்ச உடனே எனக்கு அதான் சார், பழைய திரைப்படம் பார்ப்பது, பழைய பாடல்கள் பார்ப்பது தான்
0: சார். சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: மகிழ்ச்சி,
0: பார்த்தீங்களாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு டாஸ்க் இருக்குது, இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்றாங்க. சரிங்க, ஓகே, நிறைய நேரம் கால் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம முகநூல் பக்கத்துக்கும் போவோம். முகநூல் பக்கத்தில் எப்பா எவ்வளோ மெசேஜ், ரைட்டு. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சி முகமது பிலால் ஐநாவரத்துலேருந்து சொல்லியிருக்காரு, பாடல்கள் அருமை நண்பரே அப்படின்னு இருக்காரு. மேலப்பேடு தயாளன் வந்து பாலைவனத்தில் மாட்டிக்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோபி கீழ்ப்பாக்கம் முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோணி ராஜ், ஆனந்தலட்சுமி ஆவடியிலிருந்து, சூளை இரிஜா மனோகரன், ராமகிருஷ்ணன் குழமகொண்டான், கோபால் சாம்பல்பட்டி, இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அப்பு அப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஐநாவரத்திலிருந்து நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிஎம் பாலாஜி அவரும் பவர் ஹவுஸ்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மாதவரத்திலிருந்து முத்துமாரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சேது செல்வி செல்வன் பெங்களூரு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. செந்தில் கண்ணன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சாந்தி சென்னையிலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஜெயஸ்ரீ அவங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்பு அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நிறைய நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கால் பண்ணாங்க. முகநூல் பக்கத்துலேயும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கலையரசன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் கால் பண்ண நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போம். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார், எங்கிருந்து?
4: நாகை மாவட்டம் பன்னத்தேரு நாகராஜன்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? ஐயா
4: கேட்டேங்கய்யா, செல்போன் ஒரு நாளைக்கு இல்லைன்னா இப்போ நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் சார்ஜ் போட்டுட்டு கடைக்கு
0: வந்துடுவேன்.
4: ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தொல்லையாக இருக்கும், எனக்கு பிரச்சனை இருக்காது.
0: எப்படி நீ சூப்பராக இது பண்ணி விட்டுறது?
4: இல்லை அது மறதினால. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நுண்ணறிவுத்தினுடைய உச்சத்தில் இருக்கோம், அதனால இதெல்லாம் அந்த அஜிமையா சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்மளோட கூடவே ஆயிட்டு போயலாம்.
0: சூப்பர் சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
5: நான் ராமநாதபுரம் சாத்தன் ஊரில் இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா.
5: வரலாற்று

0: நிறைய
1: தகவல்கள் தேடி
0: வாழ்க்கை வரலாறு வந்து அவங்க எப்படி எல்லாம் சாதிச்சிருக்காங்க, அவங்க எப்படி எல்லாம் வந்து போன் இல்லாம அந்த காலத்துல இருந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து படிப்போம் சார்.
1: சூப்பர்.
0: மகிழ்ச்சி,
1: சூப்பர் சார்.
0: ஆமா, அப்புறம் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச சாங் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம அப்படி எழுதியே பாக்கலாம் சார். நம்ம வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை எழுதி பார்த்தோம்னா கொஞ்சம் மனசுல பாடல்கள் இல்லாமல் டக்குன்னு ஒரு அளவுக்கு வந்துடும்.
1: சூப்பர் சூப்பர் சார். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கள் நிறைய கருத்துக்கள் தெரிவித்தாங்க. முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நேர்கள் நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாரதி ராஜா அவரும் நிகழ்ச்சிக்கு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் என்னென்னா நான் அனைத்து நேர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணும் இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி போயிட்டுருக்கேன். சரி ஓகேங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும் நிறைவு நேராக யார் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், அனுப்பில் இருக்கீங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தா. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
1: இணைப்புல இருக்கீங்க.
2: குருநாதன் சார், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் கொடுக்கூர் கிராமத்துல இருந்து பேசுறேன்
1: சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, நீங்க என்னையா பண்ணுவீங்க போன் இல்லைன்னா?
2: நாங்க விவசாயம் சார்.
1: சூப்பர் ஐயா, சரிங்க ஐயா. ஃபோன் இல்லைன்னா என்ன என்ன பண்ணுவீங்க? ஒரு 24 மணி நேரம் உங்க கையில செல் இல்லை.
2: இந்த காலத்தை பொறுத்தவரை ஃபோன் என்ன நிம்மதியே இல்லை சார்.
1: நிம்மதியே இல்லை, ஒன்றும் இல்லைப்பா, ஃபோனு தான்ப்பா முக்கியம் அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியோட நிறைவு நேயராக வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சார், நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்துலையும் கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நீ கோலா நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் அஜய் நாகராஜ். நிகழ்ச்சியோட நிறைவு பால் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சூப்பரான பாட்டு. கேட்டு இணைந்திருப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு வலம் வர இருப்பது பக்தி மாலை.

சிம்ம ராசி இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் கிருஷ்ணராஜ் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு உலா வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை

கந்தன் கருணை இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:15. விவித் பாரதி தமிழ் பண்பலை FM 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை FM 101.6, வேலூர் பண்பலை FM 100.4, திருப்பத்தூர் பண்பலை FM 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து வி நாகையா பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு வரம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலையே.

அகத்தியர் திரைப்படத்திற்காக டாக்டர் சிர் கணேஷ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். உலாரம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

0: கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா.
1: தெய்வ மகன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம்பராம் கேட்டது
2: பக்தி மாலை.
1: இனி தொடர்விருப்பது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிவர்த்தனை பயணத்தின் திருப்பு முனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளையும் அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் விரைவாகவும் எளிமையாகவும் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிறு வியாபாரிகள் முதல் உள்ளூர் கடைகள், வியாபார நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு வளர்ச்சிப் பாதையில் யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுயசார்பை உறுதிப்படுத்தும் வலிமையான அடையாளமாக மின்னணு பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் தங்களது வியாபாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: மதுரை மாவட்டத்தில் கீழே குளிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர். யூபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லாம இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் எடுத்து கொண்டு போறது, அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம பொருட்கள் வாங்கும் போது அது பணம் கொடுக்கும் போது அவங்க சில்லற இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த யுபிஐ வந்ததுல இருந்து பணம் வந்து ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு செய்யறது, யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: நாங்க பூக்கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, போயிடுறாங்க. சில்லற தட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போய் இது பண்றாங்க. அப்படி இல்லையனாலும் அவங்க கையில காசு இல்லையினாலும் இந்த ஸ்கேனரை பார்த்து எங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு வாங்கி போறாங்க. இது நல்லா எங்களுக்கு யூஸா தான் இருக்கு.
0: வேளாண் பட்ட படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேளாண் பாடத்தை கற்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இம்மாதம் 27ஆம் தேதியன்று கூடுதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் தலா 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் தலா 300 வில்லைகளும் இம்மாதம் 27ஆம் தேதி பயன்பாட்டிற்கென வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தட்கல் வில்லைகள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பேரணியில் கலந்து கொண்ட பின் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொலுபொம்மை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 40-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும், 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக தயாரிக்கப்படுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். நாங்கள் கைவினை கலைஞர்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான களிமண் பொம்மையும் பண்றோம், பேப்பர் மிஷியும் பண்றோம். அதாவது 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிருஷ்ணர் எங்ககிட்ட இருக்கு. விட்டோப்பா கிருஷ்ணர், பசுமாடு கிருஷ்ணர், வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிருஷ்ணர் ஐட்டமா வச்சிட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு தேவையான வேலைகள்லாம் ஜெரூரா நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் தேவைனாலும் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு வெளியூர்ல எங்க இருந்தாலும், மலேசியா, சிங்கப்பூர், எதுவாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். அதே டைம்ல நாங்கள் கொழுக்கடைக்கு மெட்ராஸ்ல, சென்னைக்கு, பெங்களூர், பாம்பேக்கெல்லாம் அனுப்புறோம். கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும்.
1: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு வராத மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று

0: மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. நேர்களை இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். இது மாணவி வேளையில் இனிமையான பாடல்களோடு வலம் வர இருப்பது என் விருப்பம்.

இவர்கள் உள்ளத்தில் எழுத என்ன அலைகள் பல வண்ணங்களாக அலைப்பாயத் துவங்க, இனியதொரு பாடலை இவ்வேளையில் வலம் வர கேட்டோம். தூரத்து இடிமுழக்கம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடலது. வலம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பம் தரும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து மலரும் பாடல்

0: இவர்களுக்குள் ஏற்பட்ட மகிழ்ச்சி அது. காற்றோடு காற்றாக கலந்து நம்மிடையே வலம் வர கேட்டு ரசித்தோம் பாடலாய். அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் பி ஷைலஜா பாடியிருந்தார்கள். நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை இது என் விருப்பமான பாடல்கள்.
1: சங்கத்தில் பாடாத கவிதை அங்க

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தி.

0: இவர்களுக்குள் பிறந்த இதமான கவிதை அது. இனிய காவியம் படைக்க அழகானதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக்கேற்ற சித்தோம். ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலது. உலா வந்து கொண்டிருப்பது என் விருப்பம் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி

0: வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, வேளையில் வலம் வரவிருப்பது என் விருப்பம்.

0: என்ன யோஜனை பண்றீங்க?
1: நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி என் பையனையும் கௌரியையும் ஜோடி சேர்த்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.

நேரம் 7:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். திரை கானம் அளிக்கும் பாடல்கள். வானலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேனலைகளாக நம் செவிகளோரும் சுவை சேர்க்க வலம் வரையிருப்பது திரை கானம்.

நேர்களாம் கேட்டது நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். வலம் வந்து கொண்டிருப்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள்.

மனிதனின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம்பர நாம் கேட்டது திரைகானம். இனி தொடர்விருப்பது தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

0: ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய CSIR-இன் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், சக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மத்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கிடையான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல்படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல்படையினருக்கு இடையேயான 7வது சுற்றுக் கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல்படையின் மேஜர் ஜெனரல் லுயாங் தின்கே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருதுமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பின் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைக்கானம் அளிக்கும் பாடலொன்று.

0: பௌர்ணமி அலைகள் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வரலாம் கேட்டது திரை கானம். நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிதம்பரம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். வாட்ஸ்ஆப்ல ஒரு தகவல் மரம் பத்தி வந்தது, பகிர்ந்து கொள்ள வேண்டிய தகவல். ஒவ்வொரு நாட்டிலையும்

0: ஒவ்வொரு மனிதனுக்கும் சராசரியா எவ்வளவு மரங்கள் இருக்குங்கிற புள்ளி விவரம் அது. கனடா நாட்டில் ஒருத்தருக்கு 10,163 மரங்கள் இருக்குதான். ஆஸ்திரேலியாவில் ஒரு தலைக்கு 3,266 மரங்கள். அமெரிக்காவில் 699 மரங்கள். பிரான்ஸில் 203. எத்தியோப்பியா நாட்டில் ஒருத்தருக்கு சராசரியாக இருக்கும் மரங்களின் எண்ணிக்கை 143. சைனாவில் 130. பிரிட்டனில் 47 மரங்கள். நமது இந்திய நாட்டில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் மரங்கள் வெறும் 28. போதுமா? உலகத்தின் சராசரி ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள். நம்ம நாட்டில் உலக சராசரி அளவு கூட இல்லை என்ற வருத்தம். ஆனால் நம்ம நாட்டிலையும் சைனாவிலையும் மக்கள் தொகை மிக அதிகம். அதனால் சராசரி எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த எண்ணிக்கை பத்தாது, உயரணும். மரங்கள் இருந்தால் தான் மனிதனின் அன்றாட வாழ்க்கை நல்லபடியாக போகும். மனிதன் மரங்களை மறக்கக்கூடாது. சிதம்பரம் சார், வயதான மரங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை. தொன்மையான மரங்கள் நமது ஊரின் கருவூலம், பல்லுயிரினங்களுக்கு உறைவிடம். எனவே அவற்றை பாதுகாக்கணும், ஆவணப்படுத்தணும். மாமரம் போற்றுதும். மாமரம் என்பது மாங்காய் மாம்பழம் கொடுக்கிற மரம் அல்ல. மா பெரிய, போற்றுதற்குரிய, வயதான, புராதான மரங்கள்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வகையான மரமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உபயோகரமாக நிச்சயம் இருக்கும். நிழல் கொடுக்கும் மரங்கள் வேம்பு, தூங்குமூஞ்சி, புங்கன், பூவரசு, வாதாமரம், காட்டு அத்தி, இவையெல்லாம் பசுந்தழை உரத்திற்கு உதவக்கூடிய மரங்கள். புங்கம், வாகை, வாத நாராயணன், ஒதியன், கிளரிசீடியா, கல்யாண முருங்கை, சூபாபுல், பூவரசு ஆகியவை. கால்நடைகளுக்கு தீவனமாக கூடிய மரங்கள் ஆச்சா, சூபாபுல், வாகை, ஒதிய மரம், கருவேல், வெள்வேல் ஆகியவை. விறகிற்கு ஆகும் மரங்கள் வேலமரம், சீமை கருவேல், சவுக்கு, குருத்தி, பூவரசு, சூபாபுல். கட்டுமான பொருட்கள் செய்ய பயன்படும் மரங்கள் தேக்கு, தோதகத்தி, கருமருது, உசில், வேம்பு, சந்தன வேங்கை, பூவரசு, வாகை, வேங்கை, மருது ஆகியன. மருந்து பொருட்களுக்கான மரங்கள் கடுக்காய், தான்றிக்காய், எட்டிக்காய். எண்ணெய் கொடுக்கும் மரங்கள் வேம்பு, பின்னை, புங்கம், இலுப்பை, இலவம். காகிதம் தயாரிக்க மூங்கில், யூக்கலிப்டஸ், மலவேம்பு, சவுக்கு, சூபாபுல் ஆகியவை பயன்படும். சிதம்பரம் சார், எவ்வளவு மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? தீப்பெட்டி தொழிலுக்கேற்ற மரங்கள் பெருமரம், ஏழிலைப்பாலை, முள்ளிலவு, அப்புறம் நார் எடுக்க பனை, ஆணைப்புலி, கோயில்களில் நடவு செய்ய வேம்பு, வில்வம், நாகலிங்கம், அரளி, நொச்சி, அரசமரம், வன்னி மரம் ஆகியவை ஏற்ற மரங்கள். குளக்கரையில் நட மருது, புளி, ஆல், அரசு, நாவல், அத்தி, இலுப்பை ஆகியவை ஏற்றவை. பள்ளி கல்லூரி வளாகங்களில் எந்தெந்த மரங்களை வளர்க்கலாம்? நெல்லி, அரிநெல்லி, விளாமரம், வாதாமரம், கொடுக்காப்புளி, நாவல் ஆகியவற்றை நடலாம். சாலை ஓரங்களில் புளி, வாகை, செம்மரம், ஆலமரம், அரசமரம், மாவிலங்கு ஆகியவற்றை நடலாம். ஏன், மாமரத்தை கூட நடுறாங்க. கண்மாய்களில் நடவு செய்ய நீர் மருது, நீர்க்கடம்பு, மூங்கில், நாவல், புங்கன், ராஜஸ்தான் தேக்கு, தைலமரம், இலுப்பை போன்றவை சிறந்தவை. இப்படி இடத்துக்கு தகுந்த மரங்கள், பயன் பலனுக்கு தகுந்த மரங்கள் இருக்கு. மழை பெய்யும் காலங்களில் மரக்கன்றுகளை நட்டு நமது சராசரி எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது நமது கடமை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:35. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம் பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: இன்று பாடலோடு ஒரு பயணம் என்னையர்களே, பாடலோடு பயணம், பாட்டும் பயணமும் தானே அப்படின்னு என்ன தோன்றுகிறது இல்லையா? அதாவது பாடல், இனிமையான பாடல்கள் பல உண்டு. ஒவ்வொரு வகையான பாடல்கள் ஒவ்வொரு விதங்களில் அழகாக இருக்கும். அந்த பாடல் என்னும் ஒரு சொல்லை கொண்டு கவிஞர்களின் கைவண்ணத்தில் மலர்ந்துள்ள பாடல்கள் ஆயிரம் ஆயிரம். அதில் ஒரு சிலவற்றை தான் இன்றைய பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கிறது. அந்த வகையில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் முதல் பாடல்

மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது பாட்டும் பயணமும். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

கேட்டது எங்கிருந்தோ வந்தாள். திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். பாட்டில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடலோடு ஒரு பயணம். அடுத்து மலரும் பாடல்

0: பிரியா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது பாட்டும் பயணமும். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
0: பாட்டும் பயணமும். பாடல்களோடு ஒரு பயணமாய்

0: உல்லாச பறவைகள் இந்த திரைப்படத்திற்காக ஜென்சி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம்பர நாம் கேட்டது பாட்டும் பயணமும்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:55. இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: என்னை விட யோகியன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டு.

0: இருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட. அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாராம். சரி, அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான். 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ருக்கார் அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன், அதோட விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனமுள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார், கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரான். நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க, ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்க கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி ஆயிடுச்சு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ போரி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி ஆயிடுச்சு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நீ கோரினால்.
1: எட்டு மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நேர்களே, ஆமோனியர்கள், நீ கூறின நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். என்ன இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நீ கூறின நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன ஒரு கற்பனை தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட வாழ்க்கையில் சில பக்கங்கள் சந்தோஷம் இருக்கும், சில கண்ணீர் இருக்கும், சில வெற்றிகள் இருக்கும், சில தோல்விகள் இருக்கும். வாழ்க்கையில் சில பேர் வந்து ரொம்ப அழகாக மாற்றிருப்பாங்க, சில பேர் வந்து நமக்கு ரொம்ப பாடத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களை நம்ம கடந்து வந்திருப்போம், பல்வேறு திருப்பங்களை சந்திச்சிருப்போம். அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது இதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை வரலாற்று அப்படியே வாழ்க்கை வரலாறு எழுதுறீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா அதற்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றதான் என்னையோட கேள்வி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா, புது நேயர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838987 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முகநூல் பக்கத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடலாம். பத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்துலேயும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ வந்து என்ன சொல்கிறது, நேயர்கள் நீங்கள் என்ன வைப்பீங்க, அதாவது இன்றைய கேள்வி என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக தொகுத்து எழுதுறீங்க அப்படின்னா அதற்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்றதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை கேட்டு வந்தலாம். பாட்டை கேட்டுட்டு நேயர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படி நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. நமக்கு எல்லா, அதாவது உங்களுடைய நமக்கு வந்து மற்றவங்களை விட நம்ம பற்றி நமக்கு தானே தெரியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, இது இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையால் நான் இந்த பேரை வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கருதக்கூடியது என்ன அப்படின்றதான் நான் இப்போது கேட்டது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் விருப்பப்படுறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஒரு அன்பான வேண்டுகோள், அதாவது சென்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் முகநூல் பக்கத்தில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளிப்போம். இது ஏன்னா வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு தான் நம்ம விபத் பாரதி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அன்பு வேண்டுகோள், சென்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தால் அந்த நேயர்கள் புதிய நேயர்களுக்கு வழிவிட்டு நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க, கேட்டுட்டுருங்க, உங்களுடைய கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் போயிட்டு பதிவிடுங்க அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்துறேன். சரிங்க, ஒரு நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் இணையும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யார், எங்கிருந்து? பட்டாபி சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: என் வாழ்க்கையின் கடந்து வந்த பாதை.
1: என் வாழ்க்கையின் கடந்து வந்த பாதை. சூப்பர் சார். ஏதாவது ரிலேட் பண்றீங்களா? நலமா இருக்க சார். கடந்து வந்த பாதை, அது ஏன் அந்த தலைப்பு, ஏன் அதுக்கு ஏதாவது ஒரு கதை சுருக்கம் அந்த மாதிரி?
3: நம்ம அந்த இளமையிலிருந்து நம்ம என்ன வெற்றி பெற்றிருக்கோம், என்னென்ன தோல்வி அடைஞ்சிருக்கோம், யார் யாருக்கிட்ட என்னென்ன கையெழுந்து நிற்க வேண்டியதா
1: இருந்திருக்கோம், எத்தகைய சூழ்நிலை கடந்து வந்தோம் அதெல்லாம் எழுதிருப்பீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். அதுதாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்தை கடந்துருப்போம். சிலரிடம் வந்து நம்ம இது ஒன்று இருப்போம், சிலரோடு நம்ம பழகிருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நினைவுகளையும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நினைவுகள் சந்தோஷமாக இருக்கலாம், அது துக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை எங்கேயோ ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்றது. சரி, அடுத்த நேரம் வந்திருக்காங்க, அவங்க என்ன கேட்டலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். சரிங்க, அதாவது என்னென்ன நேயர்களாக வந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க வரட்டும், ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். ஸோ நிகழ்ச்சியில் எந்த பாட்டு வரக்கூடிய பாட்டு, சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா கொள்கையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மரங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:11 ஆயிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீ கோரினார். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவு குறைச்சிட்டு பேசினா சிறப்பாக இருக்கும் சார். வணக்கம், தலைப்பு கேட்டிங்களா? வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: வானொலியோடு என் பயணம் கிட்டத்தட்ட 30 வருஷம் வானொலியில, 35 வருஷம் மேலாக வானொலிக்கே என்னுடைய கடன்கள் நிறைய ஆற்றிருக்கேங்க.
0: நிறைய நினைவுகள் வானொலியோட பின்னி பிணைந்து இருக்கிறது. அதனால் வானொலியும் மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். இணைந்திருங்கள் வித் பாரதியோடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம், கேபிள் டிவி சக்தி.
0: சக்தி சார், தலைப்பு கேட்டிங்களா?
2: நம்ம எதிர டைரி சார்.
0: ஓகே சார்.
2: ஹலோ,
0: ஆ சொல்லுங்க சார்.
2: நமக்கு பிறகு உள்ள சந்ததி படிச்சு பார்க்கணும் சார், வாழ்க்கை வரலாறு.
0: நீங்க தலைப்பு என்ன வைப்பீங்க? உங்களோட வாழ்க்கை வரலாறுக்கு சரி, எல்லா கடை வந்து உங்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் கொட்டி எழுதுறீங்க, அந்த எந்த உணர்வோடு அந்த தலைப்பு ஒன்றி இருக்கும்?
2: அதாவது நம்ம சிறு வயசுல கஷ்டப்பட்டு நம்ம முன்னேற்றம் வரலாம் சார்.
0: ஆமா சார்,
2: அதுதான் சார் தலைப்பா வச்சிருக்கோம் சார்.
0: அதான் தலைப்பு பேர் சொல்லுங்க, அதுதான் நம்ம கேட்கறோம். தலைப்பு என்ன வைப்பீங்க அப்படின்றத நம்ம கேள்வி.
2: முன்னேற்றம்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார, தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: இனிய முன்னிரவு வணக்கங்கள் நாகராஜரே. நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். நலம் நலமறி ஆவல்.
0: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
3: சேமமா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறது, எனக்கு கிடைச்சது. நீங்களும் வந்தது, வருக வெல்க.
0: மகிழ்ச்சி ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
3: கேட்டேன். என்னுடைய நானும் எப்படி எழுதுறா இருந்தா, தலைப்பு வைக்கிறதா இருந்தா, வசந்தங்களின் மடியில் வைப்பேன்.
0: வசந்தங்களின் மடியில். அந்த வசந்த ஏதாவது,
3: வசந்தங்களின் மடியில்,
0: வசந்தங்கள். எந்த வசந்த காலத்துல என்ன ஏதாவது குறிப்புகள்?
3: குறிப்புகள் இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. தாய் பெற்று தந்தை வளர்ப்பார் என்று சொல்வார்கள். தாயார் அணைத்திருந்த பழக்கம் உண்டு, தந்தை மடி இருந்த வழக்கம் உண்டு. இரண்டுமே அதாவது நீடிக்கவில்லை. அப்புறம் வந்து மனித மானிட தெய்வங்கள், ஒரு இரு மானிட தெய்வங்கள் என்னை தங்கள் மடியில் அமர்த்தி கொண்டார்கள்.
0: அருமை அருமை அருமையா இருக்கு சார். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறோம்.
3: வசந்த காலத்தின் மடியும் சொன்னேன்.
0: மகிழ்ச்சி, சூப்பர் சார், செமையா சொல்றீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: சூப்பர். அது பாத்தீங்களா, ஊர் நேரம் வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த ஓட்டத்தோட இயல்பு, அந்த ஒன்றிய தலைப்பா வைக்கிறாங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: வணக்கம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழ்மத்தூர் இருந்து கருப்பையா பேசுறேன் சார்.
0: கருப்பையா ஐயா, தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
4: தலைப்பு
0: அது என்னன்னா, என்னன்னா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எல்லாமே தொகுத்து ஒரு புத்தகமா எதுன்றீங்க அப்படின்னா, அந்த புத்தகத்துக்கான தலைப்பு என்ன வைப்பீங்க? உங்க வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு தலைப்பா என்னவா இருக்கும்?
4: தலைப்பு எப்படின்னா விவசாயம்னு வச்சாங்க சார்.
0: விவசாயம். விவசாயி. விவசாயி. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார, நன்றி சார்.
0: ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார் எங்கிருந்து?
5: வீரராகவன் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: ஆ கேட்டேன் ஐயா.
0: நீங்க என்ன தலைப்பு ஐயா வைக்க விரும்புவீங்க?
5: திட்டமிடப்படாத
0: வாழ்க்கை. ஆமாங்க, என்ன நம்ம என்ன பிளான் பண்ணாலும் நடக்கிறதா நடக்குது, திட்டமிடாத இருக்கிறதா அப்படின்றீங்க. சூப்பர் சார், டிஃபரெண்டா இருக்கு.
5: கிடைக்குதோ அதை வச்சு அப்படியே
0: எது நடக்கிறதோ அதுல இருந்து அப்படியே இப்ப வாழ்க்கையை பயணப்படலாம் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ். வணக்கம், யார் எங்கிருந்து? மனோகரன் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
6: அதாவது நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார்.
6: அதாவது எல்லாருக்குமே வந்து பார்வை இருக்கிறதுனால வந்து இரவு பகல் ரெண்டுமே இருக்கு எல்லாருக்கும். எனக்கு வந்து பார்வை வந்து எப்பயுமே

0: ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதனால நான் எப்படி புத்தகமா எழுதுறேன்னாக்க, விடியாத இரவுகள் அப்படின்னு தலைப்பு வைப்பேன்.
1: விடியாத இரவுகள்
0: அந்த அது மாதிரி வச்சாதான் இதுக்கு பொருத்தமா இருக்கும். வாழ்க்கையில ஒண்ணும் கஷ்டம் இல்ல, இருந்தாலும் இந்த இருட்டுலயே நான் இருக்கிறேன் பாத்தீங்களா, அதனால விடியாத இரவுகள்னு வச்சிருக்கேன். நன்றி
1: நன்றி நன்றி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார், நந்தி கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
1: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
2: ஆமா சார் கேட்டா, அத நான் வந்து தலைப்பு ஏற்றி வைத்த தீபம்.
1: ஏற்றி வைத்த தீபம்.
2: ஆமா, என மைத்தூர் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ரிட்டையர்ட் ஆகி வருஷம் ஆகுது.
1: வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? சரிங்க. அதாவது ஒவ்வொரு நேயரும் அவங்க வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு தலைப்பா வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி என்ன தலைப்பு வைப்பீங்க? புது நேயர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காக தொலைபேசி எண்கள் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 295-2-0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டும் பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விவேக் பாரதி தமிழ் பண்பலை இல்லை போயிட்டு 102.3 முகநூல் பக்கத்தில் நீங்கள் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். சரிங்க, நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுது. நிகழ்ச்சியிலே ஒழிக்கவிருக்கும் பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சித்ரா, தேவா அவர்களின் இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:23 ஆயிடுச்சு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு புத்தகமாக எழுதினால் அதற்கு நீங்கள் வைக்க விரும்பும் தலைப்பு என்ன, அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டலாம். வணக்கம் விக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் ஐயா. கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்திலிருந்து பேசுறேன். இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
1: தொடர்ந்து வருது கிடையாது, என்னைக்கு என்ன ஒரு நாள் வருவேன். நான் ஒரு புத்தகத்தை எழுதுனேன் வச்சுங்களேன், தலைப்பு வந்து என் வாழ்க்கை பயணத்தில் சந்தித்தவர்கள் சந்தித்தவைகள்,
0: அத்தனை செய்திகள் இருக்கு அப்படின்றீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாத்தீங்களாங்க, அதே நிகழ்ச்சியில் வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை வந்து 2 வால்யூமாக எழுத வேண்டியிருக்காரு. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
2: சார், திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பாய்ச்சலேருந்து பாபு பேசுகிறேன் சார்.
0: பாபு சார், தலைப்பு கேட்டிங்களா சார்?
2: தலைப்பு கேட்டோம் சார். என்னுடைய வாழ்க்கை வரலாறு வந்து புத்தகமாக வெளியிருந்தா வாழ்க்கையே போராட்டம்னு தான் சார் வைப்போம் தலைப்பு.
0: வாழ்க்கையே போராட்டம்.
2: ஆமாம் சார், ரொம்ப கஷ்டம் இல்லை சார் வாழ்றது.
0: வாழ்வு என்பது ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் அது ஒவ்வொரு சமயத்திலும் மாறக்கூடியதான சார். மகிழ்ச்சி சார். இரவு வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான இது இருக்குது, பர்செப்ஷன் இருக்குது. ஸோ போராட்டமாக இருக்குது, இனிமையாக இருக்கும். ஸோ வாழ்க்கை என்பது மாறிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஐயா வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடிலிருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம். தலைப்பு கேட்டிங்களா?
3: ரொம்ப அருமையான தலைப்பு ஐயா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா.
3: அதாவது தன்னம்பிக்கை நாயகன் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய டாபிக்கா வைப்பேன். தன்னம்பிக்கை கொண்டு வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள்ல சாதிச்சிருக்கேன் ஐயா. அதுல எப்படி மனுஷன் தன்னம்பிக்கையாட இருக்கணும், எப்படி எல்லாம் சவால் வரும், அதை எப்படி தன்னம்பிக்கையில போராடணும் அப்படிங்கிறது தான் மைய கருவா இருக்கும். சோ தன்னம்பிக்கை நாயகன்
0: கடைசி நேயர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.

0: உடையார்பாளையம் அஜீம்.
1: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
0: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன வைப்பீங்க?
0: பிழைக்க தெரியாதவன்.
1: பிழைக்க தெரியாதவன்,
0: அதாவது நீதி, நேர்மை, உண்மை, ஒழுக்கம், அறத்தோடு வாழ்பவர்களுக்கு இதுதான் சமூகத்தில் பெயர்.
1: சமூகத்தில் பெயர். அனுபவங்களின் அடிப்படையில பேசுறீங்க.
0: இல்ல, அத நான் கதையாவே எழுதி வச்சிருக்கிறேன்.
1: கதையாவே எழுதிட்டீங்க?
0: ஆமா ஆமா, கூடிய விரைவில் வெளியிடுவேன்.
1: மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பார்த்தீங்களாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் கடந்து வந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே வந்து தலைப்பாக மாறும்போது எவ்வளவு வித்தியாசமான தலைப்புகள்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி தலைப்பு இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்புலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டும் பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்துக்கு போங்க. அங்கே போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, சைதாபேட்டில் ஆனந்த் சார்.
1: ஆனந்த் சார், வணக்கம். தலைப்பு கேட்டிங்களா?
2: பாட்டுலாம் அருமையாக இருக்குது சார். கோடானபடி நன்றி சார் உங்களுக்கு.
1: மகிழ்ச்சி சார்.
2: ஹலோ,
1: மகிழ்ச்சி சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டிங்களா?
2: வாழ்க்கையும் வியப்பும்.
1: வாழ்க்கையும் வியப்பும். சூப்பர் சார், நல்லா இருக்கு. என்ன, எதனால இந்த தலைப்பு வைப்பீங்க?
2: நம்ம வாழ்ந்த வியந்து பார்க்குற மாதிரி வாழணும் சார். அதான்
1: வியந்து பார்க்குற மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆமாம் சார்.
1: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை வந்திருக்க வாழ்த்து
2: சார்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார், எங்கிருந்து?
3: கடலூர் மாவட்டம் முத்தாசலம் காந்தி நகர்லேருந்து செந்தாவள்ளி ரங்கநாதன் பேசுகிறேங்க.
1: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களாம்மா?
3: ஆ, கேட்டேங்க சார்.
1: ம், சொல்லுங்கம்மா, நீங்கள் என்னம்மா தலைப்பு வைப்பீங்க? உங்களுடைய வாழ்க்கை வரலாறு.
3: என் வசந்த பூக்கள்.
1: என் வசந்த பூக்கள். சூப்பர்மா, மகிழ்ச்சி. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏன் இந்த தலைப்பு வைப்பீங்க? ஏதாவது காரணங்கள்? மகிழ்ச்சி நிகழ்ச்சி.
3: வாழ்க்கையில் நடந்த வசந்த காலங்களை மட்டும் சொல்வதற்கு.
1: ஓ, வாழ்க்கையில் நடந்த வசந்த காலங்களை மட்டும் தொகுத்து வழங்குவீங்க, அதனால வசந்த காலம் அப்படின்னு பேர் வைப்பீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சூப்பராக சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய வாழ்வில் நடந்த வசந்த காலங்களை மட்டும் தொகுத்து வழங்குவேன், அதனால் வசந்தம் அதை ஒட்டி ஒரு பெயரிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நேயர். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: அன்பான அன்பருக்கு நீ மாலை இரவு வணக்கம் சார். மதுரையிலேருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கேன். ஏன், நலமாக இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் ஒரு கார்டனரு. என்ன பூச்செடிகள்லாம் என்ன தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கு சார். அது இல்லாமல் நானும் இல்லை. ஆமா, காலைல எந்திரிச்ச உடனே அந்த பூச்செடிகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த தருணங்கள் வரைக்கும் வாழ்க்கையை புரட்டி போட்டது. எத்தனை தொழில் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், ஆனா அந்த கார்டனிங் தொழில் என்னை புரட்டி
1: போட்டது.
4: வாழ்க்கை கொடுத்து
1: தலைப்பு என்ன?
4: தலைப்பு ஐட்டம்னா பூச்செடிகளின் இதயத்தை திருடியவன். பூச்செடிகளின் இதயத்தை திருடியவன் தான் கண்டிப்பா சார்.
1: சூப்பர் சார், பூச்செடிகளோடு அந்த வாழ்வியலோடு ஒட்டிய ஒரு தலைப்பா வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். பார்த்தீங்களாங்க, வந்தது நம்ம செய்யக்கூடிய தொழில், அந்த தொழிலில் வந்து என்ன சொல்கிறது, அந்த உயிரினங்கள் அனைத்து ஒரு உயிர்களையும் நேசித்து அதையும் நம்ம வாழ்வியலோட ஒரு அங்கமாக கொண்டு வந்து ஒரு தலைப்பாக கொண்டு வரோம்ல, அந்த மாதிரி நீங்களும் என்ன வைப்பீங்க? சரி, அடுத்த நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார். தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: தலைப்பு நம்ம என்னைக்கு, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் ஒரு புத்தகமாக எழுதுறீங்க, எழுத வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னும் போது நீங்க அதற்கு வைக்க விரும்பும் தலைப்பு
5: என்ன?
1: ஈரத்தை தேடும் வேர்கள். சூப்பர் சார், அருமை சார். மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்கள் பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஈரத்தை தேடும் வேர்கள் நல்லா இருக்குல்ல. அடுத்த நீர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விக் பாரதி தமிழ்
6: பண்பலை. இனிய இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
6: என்னுடைய நூலின் தலைப்பு வாழ்க்கையில் நொந்தவன்.
1: வாழ்க்கையில் வந்தவன்.
6: ஆசிரியர், தென்காசி மாவட்டம், ஆழ்வார்குறிச்சி, பரமசிவானந்தம். படித்தவர்கள், இதை படிப்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். நன்றி, மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி ஐயா. அதுதான் வாழ்க்கையில் அவருடைய அனுபவங்களை சொல்லி இன்னும் மற்றவங்களாம் இந்த மாதிரி ஏற்படலாம் அப்படின்னு நான்

0: ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவேன், என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருப்பேன் அப்படின்னு கடைசி நீ சொல்லிட்டு போனார். அடுத்த நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: இனிய நண்பருக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா.
1: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறது சார்.
0: வணக்கம் ஐயா.
1: சூப்பரான தலைப்பு, பாடலாம் நல்லா இருக்குது.
0: மகிழ்ச்சி ஐயா.
1: சார், நான் புக்கு ஏதுனாக்க சார், நான் அப்துல் கலாம் பேர் தான் வைப்பேன் சார்.
0: அப்துல் கலாம்.
1: அப்துல் கலாம்.
0: அப்துல் கலாம் ஐயா பேர் வைப்பீங்க
1: சார்.
0: அப்துல் கலாம் ஐயாவுடைய பேர் தான் வைப்பீங்க.
1: ஆமா ஆமா, அப்துல் கலாம் என் உயிர் சார். அப்துல் கலாம் அவர் இல்லைன்னா கூட அவர் பேர் தான் வைப்பேன் சார்.
0: மகிழ்ச்சி ஐயா, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி நன்றி, வாழ்த்து நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: நுங்கம்பாக்கம் பூந்தமல்லி போஜராஜ் பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
2: கேட்ட ஐயா, கேட்ட.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கமா, நலமா இருக்கீங்களா?
3: என்னோட தலைப்பு என்னன்னா, வானொலியில் எனது பயணங்கள் தொடர்கதை.
0: வானொலியில் எனது பயணங்கள் தொடர்கதை.
3: தொடர்கதை.
0: குறுங்கதை சிறுங்கதை எல்லாம் இல்ல, மெகா தொடர் தான்.
3: தொடர்கதை. சின்ன வயசுல இருந்து அந்த வானொலியோட வளர்ந்துட்டு, அதனால அதை வச்சே நம்ம எழுதலாம். ஒவ்வொரு ஆர்ஜிக்கல் மீட் பண்ணது, சந்திச்சது, பேசினது, கலைப்பு எல்லாமே எழுதலாம். அதை எழுத எழுத தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் சார் என்னோட தலைப்பு.
0: சூப்பர் சூப்பர் மேம், நன்றி. மகிழ்ச்சி நிகழ்ச்சி
3: நிகழ்ச்சி அருமை, பாடல்கள் சூப்பர்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில்
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: நிறைய கருத்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து?
4: பூரிகா மாநிலத்தா, வீரமணி ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
4: ஐயா? கேட்டேன் ஐயா. பார்க்காத பார்வைக்கு வாழ்க்கையில் சவால்.
0: பார்க்காத பார்வைக்கு வாழ்க்கையில் சவால்.
4: ஆமாங்க ஐயா, நான் ஒரு மாற்றுத்திறனால் பார்வையில் அற்றவர்.
0: சரிங்க ஐயா.
4: அதனால இந்த எங்கள் வாழ்வில் இது ஒரு தலைப்பு ஐயா.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
4: நன்றி
0: ஐயா. நன்றி ஐயா. அதாவது அவங்க வாழ்வியலோடு ஒன்றியது வாழ்க்கை. அவங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவங்க அவங்க மனத்தில் இருந்து அந்த உள்ளத்தில் உள்ளிருந்து அவங்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிய தலைப்புகளை வச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்காக தொலைபேசி எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838-98-71 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கண்ணனை சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா?
5: அதாவது என்ன நலமா இருக்கேன் சார். அதாவது என்னுடைய தலைப்பு என்ன சார், நான் பிறந்து வளர்ந்தது தாமிரபரணி கரையோரம், அரசு துறையில் பணி புரிகிறேன் தாமிரபரணி கரையோரம், தாமிரபரணியை பாதுகாப்போம். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசினா சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
6: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
6: சமரசம்.
0: சமரசம் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டிங்களா?
6: கேட்டேன் சார். எண்ணம் போல் என் வாழ்க்கை சார்.
0: எண்ணம் போல் என் வாழ்க்கை. சூப்பரான தலைப்பு சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நீயர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்கம்மா, நீங்க என்ன வைப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு தலைப்பு?

0: வாழ்க்கையே பொருட்களும் வாழ்ந்து தான் பார்க்கணும். அருமை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு கொஞ்சம் பேசினா சிறப்பாக இருக்கும் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், இணைப்பில் இருக்கீங்க. பிரபாகரன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன்
0: சார். சொல்லுங்க சார், நீங்க என்ன சார் தலைப்பு வைப்பீங்க? உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ இருக்கு? ஒரு புத்தகம்
1: நான் வந்து ஒரு ஓட்டுநரா வேலை செய்யறேன்.
0: ஓகே சார்.
1: நான் வந்து இந்த காவலருக்காக ஒரு புக் எழுதுனா, காவலரின் கண்ணுக்கு தெரியாத கண்ணீர்னு ஒரு.
0: காவலன் கண்ணுக்கு தெரியாத கண்ணீர். சூப்பர் சார் தலைப்பு.
1: ஏன்னா நம்மளுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு,
0: கண்டிப்பா
1: அவங்களுக்கும் ஒரு பண்டிகை இருக்கு,
0: கண்டிப்பா
1: அதை மட்டும் நம்ம மக்களுக்காக கஷ்டப்படும் போது அவங்களுக்கும் அந்த கண்ணீர் வெளியே கட்டிக்காம நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க.
0: அவங்க உணர்வுகளின் வெளிப்பாடா ஒரு புத்தகம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சிகள்
1: கண்ணுக்கு தெரியாத கண்ணீர்,
0: கண்ணுக்கு தெரியாத கண்ணீர். மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கண்ணீர், அந்த உணர்வுகளை அப்படியே இன்னொருத்தவங்க ஒரு சக மனிதனுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அந்த நீங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
2: சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: நீலாங்கரையிலிருந்து மகாராஜன்.
0: மகாராஜன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன். கண்ணாடி இதயம்.
0: கண்ணாடி இதயம், சூப்பர் சார்.
2: கண்ணாடி இதயம் விழுந்தா உடஞ்சி போகும்.
0: கண்ணாடி இதயம் விழுந்தா உடஞ்சிரும் அப்படின்ட்டீங்க.
2: ஆமா,
0: மகிழ்ச்சி.
2: காப்பாற்றுறது அவங்கவுங்க பொறுப்பு.
0: அதுதான், எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது அவங்கவுங்க பொறுப்புப்பா, விழுந்தா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு சார்.
2: மிக்க நன்றி.
0: நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொரு கருத்தை அவங்களுடைய இதோ சொல்லிட்டு வராங்க. சரி, இங்கே ஒரு பாட்டை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் அம்மன் கோயில் கிழக்காளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கார் எஸ்பி பாலசுப்ரமணியம். இளையராஜா அவர்களின் இசையில் கங்கை அமரன் அவரின் வரியில் இதோ இந்த பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM. எட்டு மணி 43 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யார் எங்கிருந்து? குமார் சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பே
0: என்னத்துக்கு அப்படின்றீங்க உங்க வாழ்க்கைக்கு?
1: ஆமா சார், ஆமா சார், ஆமா சார்.
0: தலைப்பே வேண்டாம் பா, என் வாழ்க்கை வரலாறு இருக்கு.
1: ஆமா சார், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார்.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பயந்துருக்க வாழ்த்துக்கள் சார். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: சார், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: ராமகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: எனக்கு கதை எழுத, என்னுடைய இதில் நானும் சென்னையும்.
0: நானும் சென்னையும்.
2: என்ன சார்?
0: நானும் சென்னையும்.
2: ஆமாம் சார், ஏன்னா சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்ட காலம் இருக்கு, அதனால முன்னுக்கு வந்த காலம் இருக்கு. அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்போம் அப்படிங்கறத எழுதுறதா என்னுடையது. நானும் சென்னையும்.
0: நானும் சென்னையும், அந்த பன்முகத்தை நீங்க பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: வணக்கம். வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன் ஐயா. நாகராஜ் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க கூட பேசுறது. அதாவது என்னோட இது
0: பாத்தீங்கன்னா,
3: ஆறு உயிருக்கு அன்பு செய்வோம். நான் கொஞ்சம் வள்ளலார் கொள்கையில கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கை விடுவேன் ஐயா.
0: சரிங்க ஐயா,
3: அதனால அப்படி வச்சுக்கலான்றது என்னோட இதுங்க ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
3: நன்றி, நன்றி ஐயா.
0: நிகழ்ச்சியில் நீக்கூடிய அடுத்த நீங்க, வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: மேட்டுப்பாளையத்துல நாகராஜன் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: போட்டு பாரடா எதிர்நீச்சல்.
0: போட்டு பாரடா எதிர்நீச்சல் அப்படின்னு தலைப்பு.
4: வாழ்க்கை எதிர்நீச்சல்தான் போயிட்டு இருக்கு.
0: எதிர்நீச்சல் தான் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
5: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் சர்க்கிள் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க ஐயா.
5: அதாவது என்னுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமா போட்டோம்னா, திருப்பு முனை.
0: திருப்பு முனை.
5: ஆமா,
0: நிறைய திருப்பங்களை சந்திச்சிருப்பீங்க.
5: ஆமா, பல திருப்பு முனைகள்.

0: மகிழ்ச்சியா, சூப்பர் ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தது வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: பார்த்தீங்களா, பல திருப்பங்களை சந்திச்சிருக்கேன்ப்பா, அதனால திருப்பு முனைனே பேர் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து? வணக்கம் சார். தலைப்பு கேட்டீங்களா? உழைப்பாளி. நமக்கு என்னப்பா உழைப்பாளி?
2: சிறு வயதுல இருந்து இந்த தோட்டத்துல எல்லாம் வேலை செய்து நல்லா கடுமையா உழைச்சிருக்கேன். அதுக்கு பிறகு எங்க தாத்தா கடையில வந்து ரொம்ப ஒரு 5 வருஷம் போல வேலை
0: செய்திருக்கிறேன்.
2: அதுக்கு பிறகு நானா சொந்த தொழில் வச்சு இப்ப உங்க கூட பேசிக்கிட்டு நம்ம நிலையத்துல வானொலியை கேட்டு.
0: சூப்பர் சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நிகழ்ச்சி. வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார். பிரபஞ்ச புகழ் 10,000 கோடி பெருமாள் சாமி குரோம் பெற்றிருக்கு.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா
3: ஐயா? தலைப்பு கேட்டேன். ஏற்கனவே நாங்க டிசைட் பண்ணி ஒண்ணு
0: வச்சிருக்கேன்,
3: கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: தலைப்பு பேர் வந்து வேலைக்கு போ காதே. வேலைக்கு போ காதே. போ வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 டாட் வந்துட்டு அப்புறம் காதேன்னு வரும். வேலைக்கு போகணுமா வேணாமா, நீங்க என்ன பண்ணணுங்கிறத முடிவு எடுக்கிற மாதிரி பொருளாதார ரீதிக்காக அந்த ஒரு புத்தகம்.
0: பொருளாதார ரீதியாக உங்க வாழ்க்கை வரலாறுல இருந்து குறிப்பெடுத்து அடுத்த தலைமுறைக்கு ஓகே அதனுடைய அம்சங்களை.
3: நான் வந்து முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வேலைக்கு போகாம பிசினஸ் பண்ணி இன்னைக்கு சொந்த கார்ல உட்கார்ந்துருக்கேன், அதுல இருந்தா பேசிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனி அடுத்த நீங்கள். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து?
4: சாந்தா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
4: தலைப்பு அருமை, பாடல்கள் அருமை, நிகழ்ச்சி அருமை, சூப்பரா கொண்டு போறீங்க.
0: மகிழ்ச்சி அம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க என்ன உங்களுடைய வாழ்க்கை வரலாறு?
4: ரொம்ப கம்மியா கேக்குது சார்.
0: நீங்க உங்க வாழ்க்கை வரலாறுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க?
4: கற்றதும் பெற்றதும்.
0: கற்றதும்
4: பெற்றதும். நிறைய கடந்து வரும் இல்லையா சார்,
0: நிறைய
4: அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம சமாளிச்சு வரோன்றது வெற்றி.
0: அதுதான்
4: கற்றதும் பெற்றதும்,
0: கத்துக்கிட்ட
4: விஷயம் எல்லாம் இருக்கும் இல்லையா.
0: அதுதான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அனைத்தையும் பெற்ற அனைத்தையும்
4: மையமா வச்சு ஒரு புத்தகம் எழுதுது. நல்ல முறையில் அதை எப்படி சமாளிச்சு வெற்றி பெற்று வரோம் அப்படின்னு அந்த அது உணவு பூர்வமா எழுதுனா படிக்கிறவங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் படித்து பாக்குறவங்களுக்கும் அது வந்து உபயோகமா இருக்கணும்.
0: சூப்பர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
5: தஞ்சாவூர்ல மானம்புச்சவாடியில இருந்து பிரகாஷ் பேசுறேங்க, டிஎஸ் பிரகாஷ்.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா
5: ஐயா? என்னங்க
0: தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டங்க.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க உங்க வாழ்க்கை வரலாறுக்கு?
5: நீண்ட தூர பயணம் வெற்றிக்கு உதாரணம்.
0: நீண்ட தூர பயணம் வெற்றிக்கு உதாரணம். மகிழ்ச்சி, சூப்பர், நல்ல தலைப்பு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன வைப்பீங்க உங்க வாழ்க்கை வரலாறுக்கு தலைப்பா? ராஜா. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து? தலைப்பு கேட்டீங்களா? ஹலோ, இணைப்புல இருக்கீங்க. தலைப்பு, தலைப்பு உங்களுடைய வாழ்க்கை வரலாறுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க? இல்ல, உங்க வாழ்க்கை வரலாறுக்கு என்ன எந்த தலைப்பு வைப்பீங்க? இப்ப உங்க வாழ்க்கை வரலாறு புத்தகமா எழுதிட்டீங்க, அதுக்கு என்ன தலைப்பு கொடுப்பீங்க?
6: அதான் நான் தலைப்பு கேட்கிறேன் சார். உங்களுக்கு கால் பண்ணிட்டு ட்ரை
0: பண்ணிருந்தேன்,
6: டிவி இல்ல, செல்லு இல்ல, போன்ல உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன்.
0: சரிங்க சரிங்க சரிங்க.
6: எப்பவும் நான் வந்து விடுவி கட்டு இருக்கேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். விவத் பாரதியோடு இணைந்திருங்கள். மகிழ்ச்சி.
6: ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க ஐயா.
6: காவிரி ஒரு ஓட்டம் ஒன்று போடுங்க சார்.

0: அது நேயர் விருப்ப பாடல் வந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சி வந்து மதியம் ஒளிபரப்பாகும். ஏன் மதியம் அந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நீங்கள் கேட்கலாம். அல்லது இரவு இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்கள் விருப்ப பாடல் நீங்கள் கேட்கலாம் ஐயா.
1: நன்றி,
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் அந்த நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பப்படும். விபத் பாரதியோடு இணைந்திருங்கள். மகிழ்ச்சி நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, தலைப்பு
1: கேட்டீங்களா?
0: நல்லதா நடக்கும். உங்க வாழ்க்கைக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க? புக்
1: எழுதுனீங்கன்னா
0: யதார்த்தமா இருக்கணும், அவ்வளவுதான் தலைப்பே அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி சார், சூப்பர் சூப்பர் சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நிகர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவை தாலுக்கா மணக்குள்ளது கலை பேசுறேன்.
0: கலை ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: ஐயா கேட்டாச்சுமா.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க? உங்க வாழ்க்கை வரலாறு.
2: உன்னால் முடியும் தம்பி.
0: உன்னால் முடியும் தம்பி, எல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
2: உன்னால் முடியும்,
0: பாசிட்டிவா இது ஒன்றீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி ஐயா.
0: பார்த்தீங்களா, இங்கே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்துட்ருக்காங்க. சரி, முகநூல் பக்கத்துக்கு அப்படி போனோம்னா நிறைய கமெண்ட்ஸாக வந்திருக்கு. நிறைய நேயர்கள் இது பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். நேயர்களும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, சரி இந்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு முகநூல் பக்கத்துக்கு போகலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: இனிய இரவு வணக்கம். மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
0: தாமரைக்கண்ணி, தலைப்பு கேட்டிங்களாமா?
3: தகிப்பு தரும் கழிப்பு.
0: சூப்பர், நல்ல தலைப்பு.
3: ஆமா, நம்ம எல்லாத்தையும் சகிச்சிக்கினா கண்டிப்பா வாழ்க்கையில இன்பத்தை பார்க்க.
0: அதுதான் சகிப்பு தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க. சூப்பர்மா சூப்பர்மா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள். சகிப்பு தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகநூல் பக்கத்துக்கு போனோம்னா பிரபாகரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன தலைப்புனா மேன் ஆஃப் த அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரேம்நாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. புண்ணியமேடு வன்னை கணேசன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. காளிதாஸ் அவரும் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய புக்குக்கு நேம் என்ன வைப்பனா விளக்கின் வழித்தடம் அப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குடந்தையிலிருந்து ஜி பிரபாகரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் ஏணிப்படிகள் அப்படின்னு வைப்பேன் அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்காத நினைவுகள் அதன் நிறக்கமற்ற கனவுகள் அப்படின்னு வீரராகவன் தலைப்பு வைப்பார் போல மாதவரத்தில் இருந்து சொல்லியிருக்காரு. பாலமுருகன் அவர் வந்து நாணல் அப்படின்னு நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலா. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலாவர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பாய்ச்சல்லேருந்து பாபு அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. வாழ்க்கை பயணம் மிஸ்டர் பாபு அப்படின்னு அவர் பேரோட தலைப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.

அப்துல் ஜலீல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கமலா வர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆர்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சக்தி ராம் அவரும் முடியார்பாளையத்திலிருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஹேமலதா பர்வதவர்த்தினி கருணாநிதி வீரவனுள்ளூர்லேருந்து இந்த நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்லேருந்து பார்த்த சாரதி அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, தந்தை காட்டிய வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முத்துமாறி தொட முடியாத தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எழுதுகிற புத்தகத்துக்கு தலைப்பு வைப்பாங்களா, ராமகிருஷ்ணன் குழும்பகுண்டான்லேருந்து நாணயத்தின் மறுபக்கம் அப்படின்னு தலைப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.

சில்வபுரம்லேருந்து மோகன்ராஜ் கோயம்புத்தூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நட்பும் நானும் அப்படின்னு இப்போ தலைப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேனி ஹரிராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தேவை. முத்துமாரி, மனோகரன், மனோ, ஹேமலதா, ரமா, கிருஷ்ணராஜ், மயிலை பட்டாபி, ரங்கராஜன், மேலப்பேடு தயாளன், பர்வதவர்தினி, ரெட்டில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், தங்கம் சரவணன், இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், முகநூல் பக்கத்தில் வழியாக இணைந்த அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க அன்பு உறவுகளுக்கும் அனைவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிறைய நேர்கள்னு கால் பண்ணிகிட்ருக்கீங்க, முகநூல் பக்கத்துலேயும் கருத்துக்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த, பங்கு பெற விரும்பிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒரு பாடல் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பாடலை கேட்டுட்டு இன்னும் ஒரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தை நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைகிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்ருக்குங்க. பாடலை பாடியிருக்காங்க கேஜேஎஸ் சுதா, சிஎஸ் ஜானகி. இணைந்திருப்போம் இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

சோமன் சாம்பவன் நிலவறைக்குள் புகுந்திருந்தான். வெளியே ரவிதாசன் தீவர்த்தி கொண்டு வருவதற்காக சென்ற தாதி பெண்ணுக்காக காத்திருந்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் இருட்டுக்கு பழகி போன வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் ராணி மந்தாகினி தேவி அந்த நிலவறைக்குள்

0: அரையர் மகள் ராணி மந்தாகினி தேவி அந்த நிலவரைக்குள் புகுந்து கொண்டு அந்த இடத்து சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்து கொள்ளுகிறாள். ஏதோ சத்தம் கேட்டா மாதிரி இருந்ததால் உடனே சோமன் சாம்பவன் சற்று குரல் எடுத்து ரவிதாசனை விழிக்க, ரவிதாசன் எதற்காக இப்படி கூப்பாடு போடுகிறாய் என்று கேட்கிறான். எதற்காக கூப்பிட்டாய் என்று கேட்டதற்கு,
1: இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன்
0: என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான். இந்த சமயத்தில் நிலவரையில் வாசலில் பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது.
2: ஓஹோ, அந்த பெண் தீவர்த்தியுடன் வந்துவிட்டாள், உன்னை பார்த்துவிடப் போகிறாள், போ போ, தூரமாகச் சென்று தூண் மறைவில் நில், சீக்கிரம்
0: என்றான் ரவிதாசன். சோமன் சாம்பவன் அவசரமாக பின்வாங்கிச் சென்றான். அடுத்த வினாடி நிலவரையின் வாசலில் தாதிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து நின்றாள்.
3: ஏ மந்திரவாதி, மந்திரவாதி, எங்க போன
0: என்றாள்.
2: எங்கேயும் போகவில்லை, உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன்
0: என்று கூறிக்கொண்டே ரவிதாசன் அவளை அணுகி தீவர்த்தியை கையில் வாங்கி கொண்டான்.
2: பெண்ணே, வெளியில் கதவை பூட்டிக்கொள், இன்னும் ஒரு நாழிகைக்கெல்லாம் சாவியுடன் திரும்பி வா, கதவை தட்டிப்பார், நான் குரல் கொடுத்தால் திறந்துவிடு, ஒருவரும் இல்லாத சமயமாக பார்த்து திற
0: என்றான் ரவிதாசன்.
3: ஆகட்டும் மந்திரபாதி, ஆனாலும் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன், சின்ன பழுவேட்டரையருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, நீ அகப்பட்டு கொண்டால் என்னை காட்டி கொடுத்து விடாதே
0: என்று கேட்டுக்கொண்டாள் தாதிப்பெண்.
2: பெண்ணே, வீணாக கலவரப்படாதே, நான் தான் சொன்னேனே, காலாந்தக கண்டனுக்கே இறுதி காலம் நெருங்கிவிட்டது.
3: என்னை ஏன் மறுபடி வந்து கதவை திறக்கச் சொல்லுகிறாய்? நிலவரையிலிருந்து வெளியே போவதற்குத்தான் வேறு வழி இருக்கிறதே.
2: அந்த வழி இன்றைக்கு உபயோகப்படாது, வெட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது, நீ போ, சரியாக ஒரு நாழிகைக்கெல்லாம் திரும்பிவிடு.
0: தாதிப்பெண் வெளியில் சென்று கதவை சாத்தினாள். அவள் வெளியில் கதவை பூட்டிய அதே சமயத்தில் ரவிதாசன் உட்புறத்தில் தாளிட்டான். பின்னர் கையில் தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டு சோமன் சாம்பவன் இருக்குமிடம் நோக்கி விரைந்து வந்தான்.
2: சாம்பவா, என்ன என்னமோ கேட்க வேண்டும் என்று சொன்னாயே, இப்போது கேள் என்றான்.
3: நீ இதற்கு முன் ஒரு தடவை இங்கு வந்தாயா என்று சோமன் சாம்பவன் கேட்டான்.
2: ஒரு தடவை என்ன, பல தடவை வந்திருக்கிறேன், நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொருளெல்லாம் வேறு எங்கிருந்து வந்ததென்று நினைத்தாய்
0: என்றான் ரவிதாசன்.
3: நான் அதை கேட்கவில்லை, நீ சற்று முன் என்னை இங்கே விட்டுவிட்டு வெளியில் போயினாயல்லவா, மறுபடியும்
2: இப்போதுதான் வந்திருக்கிறேனே.
3: நடுவில் ஒரு தடவை வந்தாயா?
2: நடுவிலும் வரவில்லை, ஓரத்திலும் வரவில்லை, எதற்காக கேட்கிறாய்?
3: நீ போன சிறிது நேரத்துக்கெல்லாம் வாசற்படியின் வெளிச்சம் சட்டென்று மறைந்தது, நான் தூணில் முட்டிக்கொண்டேன்.
2: ஒருவேளை கதவு தானாக சாத்தி திறந்து கொண்டிருக்கும்,
3: ஏதோ ஒரு உருவம் உள்ளே வந்தது போல தெரிந்தது, காலடி சத்தமும் நன்றாக கேட்டது.
2: உன்னுடைய சித்த பிரமையாயிருக்கும், இந்த நிலவரையே அப்படித்தான் இருட்டிலே நிழல் போல தெரியும், திடீரென்று வெளிச்சம் தோன்றி மறையும், விசித்திரமான ஓசைகளெல்லாம் கேட்கும், இங்கு நுழைந்தவர்கள் சிலர் பயபிராந்தியினாலேயே செத்துப்போயிருக்கிறார்கள், அவர்களுடைய எலும்புக்கூடுகள் அங்கங்கே கிடக்கின்றன, பழுவேட்டரையன் வேண்டுமென்றே அந்த எலும்புக்கூடுகளை எடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறான், ஒருவரும் அறியாமல் இந்த நிலவரைக்குள் நுழைகிறவர்கள் எலும்புக்கூடுகளை பார்த்து பயந்து சாகட்டும் என்று.
3: அப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த நிலவரையில் பிரவேசிக்க முடியுமான?
2: சாதாரணமாக யாரும் நுழைய முடியாது, என்னை தவிர அப்படி யாரும் நுழைந்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை, நானும் இளையராணி அல்லது அவளுடைய தோழியின் உதவியினால்தான் இங்கு வந்திருக்கிறேன்.
3: பின்னே மனிதர்களின் எலும்புக்கூடுகளை பற்றி சொன்னாயே,
2: அதுவா? பழுவேட்டரையன் யாரையாவது பயங்கரமாக தண்டிக்க விரும்பினால் நிலவரை கதவை லேசாக திறந்து வைத்து விடுவான், பொக்கிஷ நிலவரையை பற்றி கேட்டிருப்பவர்கள் பொருளாசையினால் இதில் நுழைவார்கள், அப்புறம் இதை விட்டு வெளியில் போவதில்லை.
3: நீ ஒருவனை தவிர இங்கு வந்தவன் யாரும் வெளியில் போனதில்லை என்றா சொல்லுகிறாய்?
2: முன்னையெல்லாம் அப்படித்தான், இப்போது இரண்டு பேரை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்கிறது.
3: யாரை சொல்ற என்று எனக்கு தெரியும், வல்லவரையனையும் கந்தமாறனையும் சொல்லுகிறாய்.
2: ஆமாம், அவர்களை நாம் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறோமே. எத்தனை தடவை உனக்கு சொல்வது, வல்லவரையனை ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான் இளையராணி விட்டு வைத்து

0: இருக்கிறாள். சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும் போது வந்தியத்தேவனும் சாவான். அதற்கு காலம் நெருங்கிவிட்டது. வா வா, இந்த நிலவரையில் உள்ள சுரங்கப் பாதைகள் எல்லாவற்றையும் உனக்கு காட்டுகிறேன். ஒரு காரியத்தில் மட்டும் ஜாக்கிரதையாயிரு. இங்கே நவரத்ன குவியல் வைத்திருக்கும் மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் 100 வருஷங்களாக சோழர்கள் சேர்த்து வைத்த நவரத்னங்களை குப்பல் குப்பலாக போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த நவரத்னங்களின் மோகத்தில் மனத்தை பறிகொடுத்து விட்டால் நீ வந்த காரியத்தையே மறந்து போனாலும் போய்விடுவாய்.
1: ரவிதாசா, யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்றேன்? உன்னை போல் நானும் வீரபாண்டியனுடைய தலையற்ற உடலின் மீது சத்தியம் செய்து கொடுத்தவன் அல்லவா?
0: யார் இல்லை என்றார்கள். அந்த நவரத்ன குவியல்களை பார்த்தபோது என் மனது கூட சிறிது சலித்து போய்விட்டது. அதனாலேதான் எச்சரிக்கை செய்தேன். இருக்கட்டும், வா போகலாம். முதலில் சோழன் அரண்மனைக்கு போகும் வழியை உனக்கு காட்டுகிறேன். அதை காட்டிவிட்டு நான் போன பிறகு நீயே சாவகாசமாக இந்த நிலவரை முழுவதையும் சுற்றி பார்த்துக்கொள். பின்னொரு காலத்தில் உபயோகம் இதனால் ஏற்படலாம். ரவிதாசன் தீபர்த்தியை பிடித்து கொண்டு மேலே நடந்தான். சோமன் சாம்பவன் பக்கத்திலேயே சென்றான். முன்னொரு சமயம் பெரிய பழுவேட்டரையரும் இளையராணி நந்தினியும் சென்ற அதே பாதையில் அவர்கள் சென்றார். தீபர்த்தியின் புகை சூழ்ந்த வெளிச்சத்தில் நிலவரையின் தூண்களும் அவற்றின் நிழல்களும் கரிய கரிய பெரிய பூதங்களைப் போல தோன்றின. இருளில் வாழும் வௌவால்கள் பயங்கரமான குட்டி பேய்களின் தோற்றம் கொண்டிருந்தன. ஆங்காங்கு பிரம்மாண்டமான சிலந்தி கூடுகளும் அவற்றின் மத்தியில் ராட்சச சிலந்தி பூச்சிகளும் காணப்பட்டன. தரையிலோ விசித்திர வடிவங்கள் கொண்ட ஜீவராசிகள் சில அதிவேகமாகவும் சில மிகவும் மெதுவாகவும் ஊர்ந்து சென்றன. ரவிதாசன் கூறியது போல இனந்தெரியாத பலவித சத்தங்கள் கேட்டன. வெளியே இன்னமும் அடித்து கொண்டிருந்த புயலின் சத்தம் எப்படியோ எங்கிருந்தோ அந்த சுரங்க நிலவரைக்குள் வந்து எதிரொலி செய்தது. சோமன் சாம்பவன் திடீரென்று திடுக்கிட்டு நின்று,
1: ரவிதாசா, ஏதோ காலடி சத்தம் போல கேட்கவில்லை என்று கேட்டான்.
0: கேட்காமல் என்ன? நம்முடைய காலடி சத்தம் கேட்கத்தான் கேட்கிறது. வீணாக மிரண்டு விடாதே. இப்போது நான் இருக்கும்போதே இப்படி பயப்பட்டாயானால் இங்கே 2-3 தினங்கள் எப்படி இருப்பாய் என்றான் ரவிதாசன்.
1: நான் ஒன்றும் பயப்படல. நீ போன பிறகு வீண் பிராந்திக்கு உள்ளாவிறத காட்டிலும் நீ இருக்கும்போதே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலவரைக்குள் புகுந்தவர்கள் சிலர் இங்கேயே செத்துப்போனார்கள் என்று சொன்னாயல்லவா என்றான் சோமன் சாம்பவன்.
0: ஆமாம், அவர்களுடைய ஆவிகள் இங்கேயே உலாவிக் கொண்டுதான் இருக்கும். அதனால் என்ன, பேய்கள்தான் நம்மை கண்டு பயந்து அலருமே. அந்த சிறுபையன் வந்தியத்தேவன் இந்த நிலவரையில் பயப்படாமல் இருந்து எப்படியோ தப்பி போயிருக்கிறான். எத்தனையோ பேய் பிசாசுகளை பார்த்த நானும் நீயும் ஏன் பயப்பட வேண்டும்?
1: பேயும் இருக்கட்டும் பிசாசு இருக்கட்டும், அதுக்கெல்லாம் யார் பயப்படுறாங்க? வேறு பிராணிகள் விஷஜந்துக்கள் இங்கே இருக்கலாம் இல்லையா?
0: பாம்புக்கும் தேளுக்கும் பயப்பட போகிறாயா? ஹா, நம்மை கண்டாலே அவைகள் வலைகளில் போய் ஒளிந்து கொள்ளுமே.
1: இருந்தாலும் 2-3 நாள் இங்கேயே தங்கியிருக்கிறது அப்படின்னா யோசனையாத்தான் இருக்கு. ரவிதாசா, அதுக்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சோமன் சாம்பவனை முதன் முதல்ல நாம பார்த்தது கொள்ளிடத்தின் தென்கரையில். இடுமன்காரியை தேடி வந்தானே, ரெண்டு பேரையும் மறைவா இருந்து கண்காணிச்சு வந்தான் ஆழ்வார்க்கடியான். பள்ளிப்படை காட்டில் நடந்த சதிக்கூட்டத்தில் வெளிவந்த திட்டங்கள் நினைவிருக்கும். அடுத்த கட்டம் இதே இடத்துல வந்தியத்தேவன் முன்னிலையில் சக்கரவர்த்தின்னு அழைக்கப்பட்ட சிறுவனையும் இணையில்லா தலைவின்னு போற்றப்பட்ட நந்தினியையும் மையமாக வச்சு நடந்த நாடகம். அதில் ஒரு வசனம், ராணியை 2ஆம் ஜாமத்தில் தான் வர சொல்லியிருக்கேன்னு சொன்னவன் சோமன் சாம்பவன். அந்த கூட்டத்தில் ரவிதாசனுக்கு இணையான செல்வாக்கு உடையவன்னு தோணுது. இறுதி கட்டம்னு சொல்லத்தகும் இந்த கட்டத்தில் புலி குகைக்கு போய் புலியை கொல்ற கடினமான முயற்சியில் சோமன் சாம்பவனை ஈடுபடுத்தி இருக்கான் ரவிதாசன். ஒரு கையில் சோற்று மூட்டை, இன்னொரு கையில் வேல். இந்த நிலவரையில் இப்படித்தான் விசித்திரமான ஓசையெல்லாம் கேட்கும்னு சொல்லி ரவிதாசன் அவன் தோழன் சோமன் சாம்பவனின் பயத்தை போக்க முற்பட்டான் அல்லவா. எல்லா அம்சங்கள்லையும் போல

ஒலியியல் கூறுகள்லையும் அனுபவமும் திறமையும் படைச்சவங்களை கொண்டு இத்தகைய நிலவரைகளை உருவாக்கியிருப்பாங்க. எதிரொலிகள் கவிஞ்சு நீடிக்க சுவர்களை பொருத்தமாக அமைக்கணும். குறிப்பாக திட்டமிட்டு அமைச்ச மேற்பகுதி உயர் அலைவரிசை உடைய ஒலியை வெகு தொலைவு கடத்தும். அதிர் ஒலியை பெருக்கி ஒழுங்கு இல்லாத அதிர்வு கொண்ட எதிரொலியை உருவாக்க முடியும். சுவரின் அமைப்பை அதுக்கேற்றபடி மாற்றின. தஞ்சை அரண்மனை நிலவரை பொக்கிஷத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த செல்வ களஞ்சியத்தின் நடுவில் கிடந்த எலும்பு கூடு வல்லவரையனுக்கு சொன்ன செய்தியையும் ஆசிரியர் உணர்த்தினார் அல்லவா. கங்காளம் என்கிற எலும்பு கூட்டின் தோற்றத்தை விட கபாலம் என்கிற மண்டையோட்டின் சிரிப்பு அகந்தை வேணாம்னு எச்சரிப்பதாக ஞானியர் விளக்குறாங்க. கபாலம் சிரிப்பையும் மூட்டும். அருங்காட்சியகத்தில் மண்டையோடுகள் வரிசையாக வச்சிருந்தாங்க. ஒரு மண்டையோட்டின் எதிரில் இது ஜூலியஸ் சீசருடையதுன்னு எழுதியிருந்தது. பக்கத்தில் சின்ன மண்டையோடு பெயர் குறிப்பிடலை. தாத்தாவை பேரன் கேட்டான், இது யாருடையது? தாத்தா கொஞ்சமும் தயங்காமல், இதுவும் ஜூலியஸ் சீசருடையது தான், அவர் சின்னவராக இருந்தபோது. எனது மனம் கூட சிறிது சலித்து போய்விட்டது. ரவிதாசன் இப்படி சொன்னதுக்கு பொருள், மனம் உறுதிப்பாட்டை இழந்துட்டது. சலம் சலனம், இதன் பொருள் அசைவு. அச்சலம் அசையாதது, அதாவது மலை. விருத்த அச்சலம் விருத்தாச்சலம், முதுகுன்றம். சரி, வேடிக்கை என்னன்னா, ரவிதாசன் பேச பேச தோழனின் தைரியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 15 ஆயிடுச்சு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: ஆமாங்க, என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான், உங்கள் ஆர்ஜி நாகராஜ். நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களின் தொகுப்போடு நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், பி சுசிலா குரல்களில், வாலி அவரோட வரியில், இளையராஜா அவரின் இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: ஒன்பது 9:21 கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் என்ன சூப்பராக அருமையான ஒரு பாட்டை கேட்டு முடித்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பாட்டும் ஒரு சூப்பரான சாங்கிறாங்க. நினச்சரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான், எங்கேயும் யார் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் தேவா அவரோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. சொக்க தங்கம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

9:28 கடந்து போயிட்டுருக்கும் என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் நாம் அணிந்திருக்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒரு அருமையான பாட்டுங்க. பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இளையராஜா உமாரமணன் குழுவினர் பாடியிருக்காங்க. இளையராஜா அவருடைய இசை அமைப்பில் வந்த பாடல். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்மாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒன்பது மணி 33 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. இந்த நிகழ்ச்சியில் என்ன பாட்டு அடுத்த பாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னிமேனன் சித்ரா குரல்களில் எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துட்டுருக்கு, வானத்தை போல திரைப்படத்தில் இருந்து. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

92.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரன் சாதனா சர்க்கம். தாமரையோட வரிகளில் தேவா அவருடைய இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துட்டுருக்கு, எங்கள் அண்ணா திரைப்படத்திலிருந்து. கேள்வி அணைந்திருப்போம், இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒன்பது மணி 45 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு பாட்டு அட்டகாசமான ஒரு பாட்டுங்க. அதாவது எஸ் என் சுரேந்தர், மலேசியா வாசுதேவன், சுரன்லதா ஆகியோர் பாடலை பாடியிருக்காங்க. பரணி அவருடைய இசையமைப்பில் வெளிவந்த பாடல். பெரியண்ணா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், இசையோடு இணைந்திருங்கள் நீ.

0: இசையோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: 9:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் ரமணா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. இளையராஜா அவருடைய பாடி இசையமைத்த பாடல் கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அணியவருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய விருப்ப பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய நம்பர் 9444001023 9444001023 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், அந்த பாடல் வரிகள், இதை டைப் பண்ணி நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஸ்ரீ சாய் ஆவடியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவாசல் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காங்க. பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி

உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த பாடலின் வரிகள், இதெல்லாம் டைப் பண்ணி வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9444001023 என்ற எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

102.3 FM. பத்து மணி 7 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராஜ் என்ற நேயர் சனப்பாடு கிராமம் கும்பகோணத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சித்ரா. பா விஜயோட வரிகளில் பரத்ராஜ் அவரோட இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நான்கு நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் எங்கள் நடிப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இடம்பெற்றிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த பாடல வரிகளை இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பாக்கம் பருதியூரிலிருந்து சுமதி என்ற நேயரின் விருப்ப பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி, கண்ணதாசன் அவர்களோட வரிகளில், இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கீட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. பத்து மணி 20 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சாந்தி சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் வியாபாரி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன், எம்எல்ஆர் கார்த்திகேயன், தேவா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: பத்து மணி 27 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி

உங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், விருப்ப பாடல் இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் காயத்ரி திருவாரூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன் சாதனா சர்க்கம், ப விஜய் அவருடைய வரிகளில், தேவா அவருடைய இசையமைப்பில் உருவான பாடல். கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் டான்.
1: டான் டான் டான் டான்.
3: பத்து மணி 33 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் உங்களுடைய பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் டி ரவி கிழக்கு தாம்பரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க பிபி சீனிவாஸ், பி சுசீலா, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்.

பத்து மணி 39 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடர்பு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரமேஷ் ஜெயந்தி என்ற நேயர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் படாலம் பகுதியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கிறவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் அஞ்சலி பாடலை பாடியிருக்காங்க. கங்கை அம்மனோட வரிகளில் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் ஒரு அழகான பாட்டுங்க கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டுக்கு இதான்டானு.
1: பத்து மணி 46 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சரண்யா சுதர்சன் கோயம்புத்தூரிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 51 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நெய்யர் வெங்கடேஷ் திருவண்ணாமலையிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நெய்யரின் விருப்ப பாடல் காற்று வெளியீடை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. சத்யபிரகாஷ் சின்மய குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரகுமானுடைய இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 55 நிமிஷத்தை கடந்து போயிட்டுருக்கோம். நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக எந்த நேயரின் விருப்ப பாடல்னு பார்த்தோம்னா கௌரி கோபாலகிருஷ்ணன் என்ற நேயரும் பெரும்பாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டி இணைந்திருப்போம். பாடலை பாடியிருக்காங்க பி சுசீலா, ஜமுனா ராணி. இசையமைத்திருக்கிறார் வி குமார். இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் இப்பொழுதுக்கு விடைபெறுகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ் விடைபெற்றுக் கொள்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனிமையான பாடலுடன் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் வா என்ற வார்த்தையில் என்ற சொல்லில் தூங்குகின்ற பாடல்கள் அணிவகுத்து காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

மாலை நேரங்களில் மழை நம்மை நனைத்து போகும்போதும் அந்த மழை காற்று படும்போதும், காலையில் வெயில் அடிக்கிறது, மாலையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் இந்த பாடலும் இந்த இரவு நேரத்தில் நமது தூக்கத்தை வரவைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த பாடல் இருக்கும். அந்த பாடலை வெளிவந்த நேரங்களில் இந்த பாடலை பாடி பார்த்துருப்போம். மேடைகள் கச்சேரிகளில் இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இசையில் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான்.

வா என்ற எழுத்தில் தூங்குகின்ற பாடல்கள் தான் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலங்கரை காத்திருக்கின்ற முதல்ல நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வா வா வஞ்சி இளமானு என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். குரு சிஷ்யன் படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

அன்பு மனங்களுக்குள் இருந்துவிட்டால் வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியாக வா வா வஞ்சி இளமானே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அந்த கால நினைவுகளையும் அந்த பாடலுடைய இசையையும் கொஞ்சம் கேட்டு ரசிச்சிருப்போம். கவிஞர் வாலினுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் தான் அந்த பாடல். நான் ஒன்று நினைத்தேன் நேற்று ராத்திரி நூலாட்டம் இழைத்தேனே அப்படின்னு அந்த ஒரு அன்பை காதல மனசுகளை நினச்சி பார்க்கும்போது இப்படி கவிஞருடைய கற்பனைகள் இருக்குங்கிறது அந்த பாடல்களில் இருக்கும். ஆசைகள் எனக்கும் அங்கங்கே சுருக்கும் ஆளைத்தான் அசத்துவதேன், நான் கூட தவித்தேன் வேறு மாதிரி பாலாட்டம் கொதித்தேனே அப்படின்னு சொல்லுவோம். நூலாட்டம் இழைத்தேனே பாலாட்டம் கொதித்தேனே என்ற அவருடைய ஐக்கானிக் வரிகளும் இந்த பாடலில் இருக்குது. அந்த பாடலை ரசிச்சு

கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா வா வா அன்பே பூஜை உண்டு, அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். ஈரமான ரோஜாவை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் இரவு 11:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்ட பாடல் நீளம் பூத்த பார்வைகள், 100 கடிதம் போட்டது, நீயும் நானும் சேர்ந்திட, நேரம் பொழுது கேட்டது. அதில் கவிஞர் அழகான ஒரு வார்த்தைகள், மலரை வண்டு மொய்த்திட, மாதம் தேதி ஏது, மீன மேஷம் பார்ப்பதோ, காதல் தோன்றும் போது அப்படின்ற கால நேரங்கள் இல்லை. அதை வந்து அன்பு மனங்கள் எப்பொழுது அவங்கள அன்பை பரிமாறிக்கொள்ளும் போது அந்த உறவு அழகாக போக்கும் எழுதியிருப்பார். அதில் அவருடைய ஐகானிக் வரிகள் இருக்குது. காலை மாலை இயங்கினேன், கையில் நானுனை வாங்கினேன், நீயும் நீ அல்ல, நானும் நானல்ல கண்ணா அப்படின்னு சொல்லி பாடல் முடியும். சிறகை விரித்தது வலம் வரத்தான் அப்படின்னு சொல்லி பாடல் கேட்டிருப்போம், பாடி பார்த்துருப்போம். இளையராஜா அவர்களுடைய இசையில் வாலியினுடைய பாடல் வரிகள் தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வா வா அப்படின்னு அந்த இரு சொற்களில் தொடங்கிய வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த பாடல் ஒலிபரப்பாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. வா வா அன்பை பூஜை உண்டு, அதற்கப்புறமா வா வா அன்பே அன்பே அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ், சித்ரா குரல்களில்.

இரவு நேர மெலடிகள் அப்படின்னு ஒரு வரிசை இருந்தால் இந்த பாடல் கண்டிப்பாக இருந்திருக்கும். கேட்டு பாடல் வாலியர்களுடைய வரிகளில் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் உன் வண்ணம் என் எண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் அந்த வரிகள் பாடலில் சில சில இடங்களை ரிப்பீட் ஆகி வரும்போது அதை கேட்பதற்கு மனசு தூண்டிகிட்டே இருக்கும். நீ வாழத்தானே நான் வாழ்கின்றேன் நானே நீயின்றி ஏது பூ வைத்த மானே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கவிதை வரிகளில் அந்த அன்பை நிறைத்து நிறைத்து எழுதியிருக்கும் அவருடைய கற்பனையும் அந்த பாடலோட இசை துவங்கிய விதமும் இட இசை எல்லாமே நம்ம பாடலில் பல முறை கேட்டுருச்சிருந்தாலும் ஒரு முறை இந்த இரவு நேரத்தில் கேட்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியிலேனே புது கவிதை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்

சில நேரங்களில் சில காயங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் அது சில மகிழ்ச்சியான நேரங்களில் அது நினைவுபடுத்தி போகும்போது அந்த ரணங்கள் எப்படி இருக்கும்னு அந்த பாடல் வழிகளில் ஒரு கதையாக சொல்லியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். இளையராஜனுடைய இசை கேட்கவே வேண்டாம். அந்த தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோட ஆனது, அதனால் தீபாவளி அந்த வெளிச்சமான ஒரு நாளில் என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன இருளான விஷயமும் இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடல் வரிகளை அழகாக அதில் சொல்லியிருக்காரு. முதல் வரிகளில் அந்த குழந்தையினுடைய தாராட்டும் அந்த அன்பையும் பற்றி சொல்லிட்டு அதில் சுகம் உன் கண்கள் போதும் சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது வழியும் தெரிந்ததுன்னு சொல்லியிருப்பார் மலேசிய வாசன். அந்த பாடல் வரிகளை ஒவ்வொரு இடத்துலையும் அழகழகாக கொஞ்சம் ரசித்து பாடியிருப்பாங்க சொல்லலாம். அதில் என் வானிலே ஒரு தெய்வ மின்னல் வந்தது, அது என் நெஞ்சினை கிள்ளிவிட்டு சென்றது, பாவை பூவை காலங்கள் காக்கும், அந்த காதல் ரணங்களை சிரித்து மறைத்து மூடுவேன் சிரித்து வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் நினைவுகளப்படுத்தி சொல்லியிருப்பார். அந்த பாடலை கேட்டு ரசம் இசையோடு கேட்பதற்கு அந்த பாடல் மிகுந்த இனிமையாக தான் இருந்தது. நேரம் இரவு 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் என்னது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. வா என்ற எழுத்தில் தூங்குகின்ற பாடல்கள் தான் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அலங்கரிச்சிட்ருக்கு. நிகழ்ச்சியிலேயே கேட்கவிருக்கும் பாடல் காத்திருக்க நேரமில்லை படத்தில் இருந்து பாடலும் வா காத்திருக்க நேரமில்லை என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

மெல்ல அடியெடுத்து நடந்து வைத்து பாடுவதைப் போல அந்த பாடல் மெட்டுகள் அமைந்திருந்தது. அந்த பாடல் மெட்டினுடைய வரிகளை வாலி அவர்கள் எழுத இளையராஜனுடைய இசையில்தான் பாடல் கேட்டோம். மாலை மணி ஐந்தடித்தால் மாந்தான் உன்னை தேடி வரும். அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க காலேஜ் முடிஞ்சு அவங்க சந்திப்பாங்க, அது போல் அந்த காட்சி இருப்பதனால அப்படி எழுதிப்பார். காவல் ஒன்று போட்டு வைத்தால் கால்கள் அதை தாண்டி வரும். அன்பே நீல வண்ணம் வானை என்றும் நீங்கிடாது, மீட்டும் விரல் இல்லாது வாழ்வதேது வீணையானது அப்படின்னு ஒரு தத்துவத்தை எழுதிப்பார். விரல்கள் இல்லாமல் வீணையை மீட்டுவதில் என்ன அர்த்தம், அதனால் நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கின்ற அந்த காதல் நெஞ்சத்தினுடைய அந்த இன்பங்கள் தான் பாடல் வரிகளாக கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ராஜாதி ராஜா படத்திற்காக மனோ எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல் வா வா மஞ்சள் மலரே.

வா வா மஞ்சள் மலரே, காதல் முடிந்த பிறகு அது ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது அவங்க மனசில் தோணக்கூடிய விதமாக அந்த காதல்களே ஒரு கற்பனை காட்சியாக உண்மை இருக்கும். அதை வரிகளாக அழகாக எழுதியிருப்பார். இந்த பாடலுக்கான வரிகள் பார்க்கும்போது இளையராஜா அவர்கள் தான் இந்த பாடலுக்கான இசையும் பாடல் வரிகளையும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு, பந்தல் அலங்கரித்து பாவை உன்னை அமர வைத்து, அம்மி அதை மிதித்து அரசாணி பூட்டி வைத்து, அருந்ததியை சாட்சி வைத்து அழகு மஞ்சள் கயிறு எடுத்து, கல்யாணமாகும் காலம் வரும், எல்லோரும் காணும் நேரம் வரும், என்ன சொல்லுற ஆஹா ஹா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இணையும்போது எஸ்பி சைலஜா மனோகுரல்கள் அந்த பாடல் இனிமையாக இருந்தது. பாடலுடைய இட இசை எல்லாமே இந்த இரவு நேரத்திற்கான இசையாக இருந்தது.

முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வா வெண்ணிலா பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களெல்லாம் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சுரேஷ் பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி சாய் யாஷ் யாதேஷ் கோவனூர் அப்படிங்கிற இடத்துல நினைப்பிருக்காங்க. இரவு வணக்கம் அனுப்பிச்சிருக்கோம். பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான பாடல்கள் குறித்து முதல் பாடலிருந்து வாவா வஞ்சி இளமானி பாடல் வரைக்கும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க கவிதையாக கவிதை எழுதியிருக்காங்க. வானில் உலா வரும் வெள்ளி நிலா, வானொலியாக வரும் பாடல்கள் உலா, வசந்த கானங்கள் சுவை தேன்பலா, நித்திரை மறக்க வைப்பது பண்பலையிலா, நிம்மதி அடைவது இனிய பாடலிலா, கொஞ்சம் தஞ்சம் கண்ணன் தொகுப்பினிலா, நிறைவு தரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி இனிலா, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாலா அப்படின்னு அந்த கவிதை அந்த பாடலை நினைவுபடுத்தும் விதமாக எழுதியிருக்காங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வா வெண்ணிலா மெல்ல திறந்தது கதவுப்பட பாடல், அதில் வா என்ற எழுத்தில் வார்த்தையில் சொல்ல தொடங்கக்கூடிய பாடல்களை குறித்து அருமை மனதிற்கு இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. தியாகராயனர் ரங்கராஜன் அவங்களும் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல் தேர்வுகளை குறித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து அவங்களும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே விஜயசீலன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க மனசமய நிகழ்ச்சியில் வா என்ற இலத்தில் ஆரம்பிக்கும் பாடல்களின் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. முருகன் பெருமாள் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புலேருந்து அவங்க போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் தனியாக ஒரு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. காத்திருக்க நேரமில்லை படப்பாடல் வெகு நாட்கள் கேட்டு ஆகிவிட்டது, வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:45. நீங்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வா என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய பாடல் வரிசையை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் அடிமை இல்லை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் வா வா இதயமே.

கவிஞர் முத்துலிங்கத்தின் பாடல் வரிகளுக்கு விஜய் ஆனந்தினுடைய இசையில் அந்த பாடல் கேட்டோம். அழகாக அந்த பாடல் அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் எழுதியிருப்பார். அதில் ஒரு சங்க காலத்தினுடைய பாடல் வரிகளையும் மேலே டச் பண்ணி எழுதியிருப்பாங்க. தேவலோக பாரிஜாதம் மண்ணில் வீழ்தல் என்ன நியாயம், எந்தன் பாதம் உள்ளில் போகும் மங்கை உந்தன் கால்கள் நோகும், வான வீதியில் நீயும் தாரகை நீரில் ஆடும் நான் காயும் தாமரை, காதல் ஒன்றே ஜீவன் என்றால் தியாகம் முந்தன் வாழ்க்கை என்றால் ஏழை வாசல் தேடிவான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வைக்கும்போது ஆஸ் எஸ் ஜானகி அம்மா அந்த பாடல் வரிகளை பாடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. வானவில்லும் மண்ணம் மாறும் வெள்ளி வேரும் சாய்ந்து போகும், திங்கள் கூட தேய்ந்து போகும் உண்மை காதல் என்றும் வாழும், காற்று வீசினால் பூக்கள் சாயலாம் காதல் மாளிகை சாய்ந்து போகுமோ, ராமன் பின்னே மங்கை சீதை எந்தன் வாழ்வோ உந்தன் பாதை காதல் மாலை சூட வா அப்படின்னு சொல்லி பாடலை பாடி முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு மெல்லிய சோகம்தான் அந்த பாடல் இந்த இரவேளையில் கேட்டு ரசித்தோம். வா எழுத்து வரிசையில் தோங்கும் பாடல் வரிகள். அடுத்ததாக வா வா எந்தன் நிலவே வெண்ணிலவே அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சேரன் பாண்டியன் படத்திற்காக.

சௌந்தர்யன் இசையில் அவர் எழுதிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு சற்று முன்னதாக நம்ம ஃபேஸ்புக் நேயர் ஒருத்தங்க கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. தேவராஜன் அம்பலம் அவங்க சவுதி அரேபியா ஜிசான்ல இருந்து கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லிச்சிருக்காங்க. மை சைல்டுஹுட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த நேயருக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வா என்ற எழுத்தில் தூங்கக்கூடிய பாடல் வரிசைகள் தான் அன்றைக்கே கேட்டு ரசம். நிகழ்ச்சிகள் நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் தெரிவிச்சிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவு பாடல் வேலைக்காரன் படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: பட்டா உண்மையில கரண்டு போல சாக்கடிக்குதம்மா. உண்மையில கரண்டு போல சாக்கடிக்குதம்மா.
1: ஏதோ
0: பாய் பாய் என்ன பையன்.

ராஜடி நமக்கு வேண்டாண்டி நீ அடி மஜ்னு நானடி ராஜடி நமக்கு வேண்டாண்டி பாயின்ன பையன் ஜிஐ யாரல் கேள் கேளுன்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டது.

பெத்தவே பாடு நம்பர் ஒன் நம்ம பாத்திஷாரோ என்ன பெத்தவே பாடு நம்பர் ஒன் நம்ம பாத்திஷாரோ பையன் ஜிஐ ஆர்எல் கேள் கேளுன்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும்

0: பெண்கள் நொறுத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: பெண்ணே.
1: என்ன
0: கற்பூர புத்தி இருக்க, காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும். கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது.

0: சொல்லு சொல்லு.
1: மரத்துக்கு தக்கபடி நிறத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு கொள்ளு கொள்ளு.
0: கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும், கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும், கோவிலை கட்டுவது என்ன என்ன என்ன.

0: என் புத்தி அதன் மூக்கிலே உண்டு,
1: கெட்ட கழுத என் புத்தி அதன் காலிலே உண்டு,
0: குள்ள நரி புத்தி அதன் குணத்தில் உண்டு,
1: சிலர் குரங்கு திருட்டு புத்தி

இடமும் சுகமானது, ஜோடியும் பதமானது, நேரமும் இதமானது.

0: மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சம்.

0: இன்னும் கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும் தேவையும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வானம் உள்ளவரே, பூமி உள்ளவரே, காற்று உள்ளவரே, கடல் உள்ளவரே, அக்னி சாட்சியாக நான்

0: 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கிணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். முதல் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். வி. தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள்.

நிகழ்ச்சியில் இனி எம் எஸ் சுப்லக்ஷ்மி மற்றும் ராதா விஸ்வநாதன் பாடிய சாவித்ரி படப்பாடல். பாடல் கீசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் இயற்றியவர் சதாசிவ பிரம்மேந்திரா.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. நீங்கள் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம்பலம் வி சதாசிவம் அவர்களின் நாகஸ்வரம், சிவன்வயல் எஸ் எம் ராஜரத்னம் அவர்கள் தவில்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் ஆட்டுக்காரா என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மனோரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் என்னை நீ மறவாதே என துவங்கும் எம்எம் தண்டபாணி தேசிகர் இயற்றிய அமிர்தவர்ஷினி ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம்பலம் வி சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். சிவன் வயல் எஸ் எம் ராஜரத்னம் அவர்கள் தவில்,

0: அருள்மணி மாலை.
1: நேர்களை நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி

இதற்கு போல நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். அருள்மணி மாலையில் முதலில் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியுள்ள விக்னேஸ்வர சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியிலினை ஸ்ரீ குருவாயூர பிரேசா சுப்பிரபாதம் எம்எஸ் சீலா அவர்கள் பாடியுள்ளது.

நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வாணி ஜெயராம் அவர்கள் பாடியுள்ள ஆனந்த லஹரி